காலை பொழுதில் உச்சமாக சந்தோஷ் அரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளுங்க. 0-1-2-775-0-0-1 அல்லது 0-1-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 0-6-0-4-7-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே சந்தோஷ் அரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். ஏன்னா எப்பவுமே காலை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கணும். அதுவும் இந்த விடிய காலையில் எழும்புற பழக்கமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி விடிய காலையில் எழும்பி காலையிலேயே தங்களோட வேலைகளை செய்து அப்படியே ரேடியோவையும் ஒரு பக்கமாக ஓட விட்டுருக்கிற உங்களுக்காக தான் அழகிய பாடல்களோட இன்றைய நாள் அழகாக ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நானும் வந்திருக்கேன், சூப்பரான பாடல்களுமே வந்துட்டுருக்கு. சில பேருக்கு இந்த காலையில் எழும்புறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன? காலையிலே எழும்பணும், அதிகாலை 4 மணிக்கு எழும்பணும், 5 மணிக்கு எழும்பணும், அப்போ தான் நாள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட வேலைகளை பொறுத்த அளவில் அதெல்லாம் மாறிடும். இப்போலாம் இரவு நேர வேலைகள்லாம் இருக்கும், நாம் தூங்க போகிறதே விடிய 2 மணிக்கு, அப்புறம் எங்கேருந்து 5 மணிக்கு எழும்புறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல, அரை தூக்கத்தில் ரேடியோ பக்கத்தில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அழகான பாடல்களோட அப்படியே கேட்டுகிட்டே அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போலாம் யார் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம், சௌமியபுரம் கொடகலில் சேர்ந்த குணசுந்தரம் உமாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஜி கிஷேந்தன் தனது 17வது பிறந்த நாளை இன்று மிக விமர்சையாக கொண்டாடவிருக்கிறாராம். அவரை அன்பு அம்மா, அப்பா, தங்கை ரைனிஷா மற்றும் குடும்பத்தார் உறவர்கள் எல்லோருமே வந்து வாழ்த்துறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தா வந்து சென்னை ஊர்பாக்கம்லேருந்து வந்திருக்கிறார் சிவகுமார் தேவி, லிதிஷா, திபாக்ஷினி, யோகஸ்ரீ ஆகியோர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். என்ற நண்பன் ரத்தினகுமாருக்கு 35வது பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வசந்தம் பண்பலை வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி உங்களோட வாழ்த்துக்களுக்கு. வணக்கங்களோடு வந்திருக்கிறாங்க. அடுத்ததா நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வெளிமடையிலிருந்து சீதா வந்திருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், காலை நேரத்தில் அப்படியே இணைந்து கொள்ளுங்க. ஜெஃப்னாலிருந்து வந்திருக்காங்க கலைவாணன், வணக்கங்களோடு காலை நேரம். காலை நேரத்தில் எல்லோருக்குமே குட் மார்னிங் சொல்கிறது இல்லை, காலை வணக்கம் சொல்கிறது இவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? தெரியாத ஒருத்தருக்கு வானொலியினூடாக வணக்கம் சொல்லும்போது கேட்டுட்ருக்கவங்களுக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் கூட என்ன பண்ணலாம், வானொலியில் கேட்டுட்ருக்க உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களோட பேர்களையும் கூட இணைத்துக் கொள்ளலாம்.

கால நேர வணக்கங்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சந்தோஷ அறல் நிகழ்ச்சியோடு யாரெல்லாம் இப்போ அழைப்பினை ஏற்படுத்தி நம்மளோட இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி இணைந்திருந்தாரு. மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மழை காரணமாக எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அட்டாலச்சனிலிருந்து நவராடு இணைந்திருந்தாரு. நிக்கலஸ் நமனுக்குள்ள கொட்டிக்காதனையிலிருந்து இணைந்திருந்தார். அப்புறம் பாராஸ்டன் சிவகுமார் வந்து நம்மளோட இணைந்திருந்தார். இணைந்து எல்லோருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அடுத்தா நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளலாம். 011-2-775-0-1 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைனா 0-7-0-4-7-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம். அல்லது அப்படியே ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷ சாரலுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொள்ளலாம். ஆயா நண்பன காலநேர வணக்கம், வீடு கந்தையிலிருந்து வந்திருக்கேன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்திருக்காரு. குட் மார்னிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி சுரேஷ் நாவக்காட்டிலேருந்து வந்திருக்காரு. இனிய காலநேர வணக்கம், ஊருட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரகுமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதா சொல்லியிருக்காரு. இனிய காலநேர வணக்கம், டிக்கோயா தவறணை மேற்பிரிவிலிருந்து நேசர் இல்லம் துரைராஜ் மகாலட்சுமி துலாக்ஷன் துவாஷினி பிரவீனா புஷ்பராணி அருள்மொழி திருச்சுள்ளம் எல்லாரும் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காராம். அன்பான காலநேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமை. மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் மனைவி மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆயண்ணா காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் வந்திருக்காரு. அன்பான காலநேர வணக்கம், கரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலநேர வணக்கம், நாகலும் நிகழ்ச்சியுடன் வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் மனைவி நிர்மலா மகள் டிலக்ஷானி மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கிலியாவை சேர்ந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஹலோ குட் மார்னிங் ப்ரோ, ஐ எம் ஜஷூர்தனம் ஜஷ்வின் தலாக்கலையிலிருந்து. அவருக்கு வந்து ஒரு பாடல் வேணுமா மனைவிக்காக அப்படின்னு கேட்டிருக்காரு. ரியோனா ரியோன் அப்புறம் வயலட் ரிகன் எல்லாரையும் இணைத்துக்க சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா, அன்பான காலநேர வணக்கம், விஜயகுமார் தீபா விதுர்ஷா அதானியா சாந்தன் லக்ஷான் தொன்னமான்புரம் கொட்டகலை வசந்தம் சொந்தங்கள் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அட்டன் கலாதேவி ஐயாதுரை முருகதாஸ் சபிக்ஷன் தபிக்ஷன் வீரையா திருச்செல்வம் ஏஎஸ் பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காலநேர வணக்கம் சகோதரா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட வந்திருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதுலேயே எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இதனால் ரொம்ப உற்சாகமாக ஆரம்பிக்கலாம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திகதியே வந்து ஒரு அழகான திகதி. 10ஆம் மாதம் 10ஆம் திகதி, ஆஹா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான திகதியெல்லாம் வரும். வரும்போது நிறைய பேர் பிரார்த்தனைகள்லாம் பண்ணுவாங்க, ஆஹா ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த காலை பொழுதுல இந்த ஏஞ்சல் என்னென்னே சொல்லிக்கிறேன். நானும் உங்களோட இருக்கிறேன், நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களோட வாழ்த்துக்களோட என்னோட இணையலாம்.

0: காலை நேர உற்சாகங்களோடு சந்தோஷ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நேரம் இப்போது காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

காலை பொழுதுல ரொம்ப சந்தோஷமா சந்தோஷ அற நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். காலை பொழுதுல காலையிலே எழும்பி மற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? மன மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கிற இந்த நாள் எல்லோருக்குமே அதே மாதிரியான சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா இரவுகள் பல கஷ்டங்களோட எல்லாருமே உறங்கி சென்றிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி காலை பொழுதுல விடிஞ்சு வரும்பொழுது அப்படியே சந்தோஷமா உற்சாகமா இந்த நாளை வரவேற்போம். காலை கதிரவனை இன் முகத்தோடு வரவேற்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாளும் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி 0312-275-0001 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினுடைய இணைந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 0761-04-7-126 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினுடைய இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லையா டக்குனு ஃபேஸ்புக் போங்க. அங்கே வசந்த எஃப்எம் பேஜில் வந்து சந்தோஷ் அரலுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே என்ன பண்ணுங்கள், உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நானும் கடைக்கடையான பேர்கள் எல்லாம் சேர்த்துக்கொள்வேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இணைய கால நேர வணக்கம். உங்களுக்கு சங்கர் நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் காலை நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்சாகமான கால நேர வணக்கம். கரோலினா லீலன் வந்திருக்காங்க. அன்பான கால நேர வணக்கம் சங்கர், பாடல்கள் எல்லாம் சூப்பர். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், ஆஹா, அப்படியே ஒரு காஃபி கப்பையை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நமக்காக. வட்டவலையிலிருந்து லெனாக் வந்திருக்கிறார் பார்த்திபன். ஆயுஷ் சகோதரா, அன்பான கால நேர வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு இருக்காரு. ஆஹா, கழுதாவளையிலிருந்து சுந்தரம் சசிகலா வந்திருக்காங்க. சங்கர் சங்கர்னு சொல்லி வேற யாரும் டேக் பண்ணியிருக்காங்க. ஐயா, அது நான் இல்லை. அன்பான கால நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை. வாழ்த்துக்கள். வாகரையிலிருந்து சுவேந்திரன் வந்திருக்கிறாரு. அன்பான கால நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வெத்தமுள்ள சிவகுமார், மனைவி மதி, மகன் விது, மகள் சஜிக்ஷா, உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொள்றதாக சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு ஃபோன் எடுங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். 0704-7-126 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். தொடர்ந்தும் இந்த காலையை உற்சாகமாக வரவேற்போம். சில பேர் இப்போ தான் எலும்பியிருப்பீங்க, எலும்பி இருந்தாலும் பரவாயில்ல. காலை தேநீரை கைகள் தேடும் முன்னாடி என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டுருங்க.

0: காலை பொழுதில் சந்தோஷ் அவர்களோட சந்தோஷமாக இணைந்திருக்கும். இப்போது நேரம் காலை 6:17 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

சந்தோஷமாக காலை பொழுது சந்தோஷ அருள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நான் உங்க சங்கர். காலை பொழுதுல யாரெல்லாம் வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நாகராணி வந்திருக்காங்க, லபுக்கலையிலிருந்து அனைவருக்கும் காலநேர வணக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கிரியர் இருந்து ராஜலட்சுமி அம்மா இணைந்திருந்தாங்க. காலையிலே எல்லோருக்கும் வாழ்த்து சொல்றதுதான் தன்னோட காலை பொழுது ரொம்ப உற்சாகமாக மாறுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசி ஸ்ரீநிலா வந்திருக்காங்க நாவலப்பட்டிலிருந்து. அஸ்வினி நுவர்லியாலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட அம்மா சிவகாமி இன்று 45வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். அவங்கள வந்து அப்பா சிவஞானம் மற்றும் மகள் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அஸ்வினி அப்படியே அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கிஃப்டாக வாங்கிக்கோங்க. அடுத்தா யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அன்பான கால நேர வணக்கம். அம்மா ஷனுஷா, அப்பா கமல், தாத்தா கண்ணையா, பாட்டி யோகம், சித்தப்பா கருணாகரன், பாட்டி மகேஸ்வரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி கருணினா மிதுன் சாய் வந்திருக்கிறாரு. இனிய காலநேர வணக்கங்களோடு கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. காலநேர வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி பிறந்தநாள் சுபகாரியங்கள் ஈடுபடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி கிளவன்டன் பிரிவு ஹட்டன்லேருந்து வந்திருக்கிறாரு பரமானந்தன் வசீகரன். சங்கரண்ணா, இன்பகரமான இனிதான காலநேர வணக்கம். சந்தோஷார நிகழ்ச்சியோடு வட்டகுடையிலிருந்து விமலேந்திரன் இணைந்திருக்கிறாரு. அடுத்ததாக கால நேர வணக்கங்களோட வாழ்த்துக்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருங்க. சுயாதீன செய்தி பார்வையை தொடர்ந்து நாம் மீண்டும் சந்தோஷார நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களோட வாழ்த்துக்களை மீண்டும் பகிர்ந்து கொள்ளலாம் அனைவரோடும்.

வணக்கம். சுயாதீன செய்தி பார்வை இருக்கின்றோம். வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் அலுவலர் சூடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இர்ஃபான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாம் அவதானத்தை செலுத்தும் போது, கருப்பு ஜூலை குறித்து ஒரு தனிநபர் பிரிவை செல்வம் அடைக்கலநாதனின் பின்னால் சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும் என்பதான கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த யோசனை முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் செய்தி தொடர்பில் கருத்து வெளியிடும் போது தமிழ் சமூகத்திடம் இது தொடர்பில் மன்னிப்பு கேட்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் எம்பி கருப்பு ஜூலைக்கு தற்போதைய அரசாங்கத்திடம் நீதி கோருவதா என்ற அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை முன்வைத்து பேசியிருப்பதை அவதானிக்கலாம். அதே நேரத்தில் தமிழர்களுடைய வர்த்தகத்தை இல்லாதொழிப்பதற்காகவே கருப்பு ஜூலை ஏற்படுத்தப்பட்டதாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பியும் இவ்வாறு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும் என்று கூறுவதை தாண்டி தெருவுக்குழு ஒன்று அமைப்பதே பொருத்தமானது என நீதியமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் ஜூலை கலவரம் குறித்து ஆராய தெருவுக்குழுவை நியமிங்கள் என்று ஆளும் கட்சி பிரதி சபாநாயகரிடம் மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறது என்பதான செய்திகளையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலும் இதனோடு இணைந்ததாக தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் சிறைச்சாலை சட்ட விதிகளை புதுப்பிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசாரருக்காக தலிதா மாளிகைக்கு முன்பாக பௌத்தர்கள் பௌத்த அமைப்புகள் ஒன்று கூட இருக்கின்றன என்பதும் மற்றும் ஒரு செய்தியாக தரப்படுகிறது. தேசிய கண் வைத்தியசாலையில் சிரந்திக்கு பரிசோதனை என்பதான ஒரு தகவலும் தரப்பட்டிருக்கிறது. காவியுடை பிரச்சினைக்கு தீர்வு தமிழர்களுக்கு தீர்வு எப்போது என்று மனோ கணேசன் எம்பியும் ஒரு கேள்வியினை எழுப்பியிருப்பதை அவதானிக்கலாம். இதனிடத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான அமைச்சரவை அங்கீகாரம், அதாவது கல்வி கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதான யோசனையொன்று அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் தரப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டங்கள் கைது செய்வதை தடுத்து நிறுத்துங்கள் என்பதாக கோட்டாபய ராஜபக்ஷ உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருக்கிறார் என்பதும் இன்னும் ஒரு தகவலாக இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதாக ஹிஸ்புல்லா எம்பி நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியதை அடுத்து அவ்வாறு எந்த பதிவுகளும் உறுதிபூர்வமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை என்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது. கன்செப்ட் பேப்பர் ஆன் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்ரூவ்ட் என்பதாக இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. டெய்லி நியூஸ் பத்திரிகையில் எஜுகேஷன் கவுன்சில் டு பி ஃபார்ம்டு என்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் அரசாங்கம் கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்த நிலையில் அது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பிரதமருடைய கருத்திலிருந்து தெரிய வருகிற முக்கிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் அவதானிக்கலாம். அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அதுக்கு தொடர்பான அறிக்கைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. கல்வி கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அதிகத்தில் யுஜிசி ஆனது பல்கலைக்கழகங்கள் மாநில ஆணைக்குழு ஒருங்கிணைந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான கொள்கையை உருவாக்கும் செயற்பாட்டில் இருந்து வருவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு குறிப்பிடுகிறார். கல்வி சபை அமைப்பது தொடர்பான அறிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அது தொடர்பான சட்டவரவை தயாரிப்பதற்காக அண்மையில் ஒரு குழுவை நியமிக்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அமைச்சரவையும் இந்த கருத்துருவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதமரால் கூறப்பட்டிருக்கிறது. தேசிய கல்வி ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த அறிக்கை தேசிய கல்வி நிறுவனத்தால், அதாவது என்ஐயினால் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு மற்றும் 1 முதல் 11 வரையிலான மாணவர் மதிப்பீட்டு உட்கட்டமைப்பு GCE-level மதிப்பீட்டு கட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதையே பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதனோடு இதனை பிரதமரே செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சின் தன்னார்வ ஆலோசகர்களோட குழுவுடன் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போது பிரதமர் இது பற்றி இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இவ்வாறு செய்யப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி பிரதமர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே குறிப்பிடத்தக்க அளவில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டே பல்வேறு வகையுடைய கொள்கைகள் மற்றும் முன்மொழிவுகளுக்கு அமைய அமைச்சரவை
யோசனை முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி திட்டமானது குறிப்பாக தேசிய கல்வி ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கருத்து அறிக்கைக்கும், தேசிய கல்வியத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தேசிய பாடத்திட்ட கட்டமைப்புக்கும் மற்றும் தரங்களுக்கான மாணவர் மதிப்பீட்டு கட்டமைப்புக்கும் அமைச்சரவை ஒப்புதல் இவ்வாறு கிடைத்திருக்கிறது என்பதான கருத்தினை முன்வைத்து பிரதமர் பேசியிருப்பதை நாங்கள் முக்கிய தகவலாக அவதானிக்கலாம். இதனிடம் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நோ ரிப்போர்ட்ஸ் ஆஃப் முஸ்லிம் பேஷிங் ஆன் சோசியல் மீடியா மினிஸ்டர் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. அதனிடத்தில் இன்னும் சில விடயங்களும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பான கருத்துக்களை சபையில் முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே தற்போது இருக்கிற சூழலிலும் சரி, எந்த கட்டத்திலும் சரி, இனவாத ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை. ஆட்சிக்கு வருவதற்காக இருந்தாலும் சரி, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இனவாதத்தை பயன்படுத்திய காலம் இருந்ததே. அவ்வாறான ஒரு சூழலை நாங்கள் ஒருபோதும் ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை உறுதிப்பட அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடத்தில் இங்கே எம்எல்ஏ மிஸ்புல்லா எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது சமூக வலைதளங்களில் அவ்வாறு உறுதியான எந்த தகவலும் இல்லை. எனவே போலி கணக்குகள் மூலமாக செய்திகள் பரப்பப்படுகின்றன. அவையே முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் இலக்கு வைத்தல்ல, ஏனைய சமூகங்கள் எம் இலக்கு வைத்துத்தான் அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதை அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்வதை தடுத்து நிறுத்துங்கள். கோட்டாபய ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு என்பதான செய்தி. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் நேற்று அவர் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் சட்டத்தரணி சரத விஜயவர்தன இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். குளித்த இழுத்தானை மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபிசேகர உள்ளிட்டோரின் பெயர்கள் இவ்வாறு உள்ளெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் மாதவ குணவர்தன மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். குறித்த மேன்முறையீட்டு மனுவில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்ததாக மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு குறித்த ரிட் மனுவை பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான அறிவித்தலை கூட வெளியிடாமல் நிராகரித்ததாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் குறித்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என தெரிவித்துள்ள மனுதாரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ரத்து செய்து தம்மை கைது செய்வதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் அந்த மனுவினூடாக இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சிறை அதிகாரிகளின் முடிவை செல்லுபடியற்றதாக்குங்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் என்பதான இன்னும் ஒரு செய்தி. சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள கலவடத்தை ஞானசாரத்தினரின் காவியுடையை அகற்ற சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திதியாவில பாலித்த திறரால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம், நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்கார, அந்த அமைச்சின் செயலாளர் புத்த சாசனம் மற்றும் சமீபகார அமைச்சர் ஹிந்துமன் சுனிசெமினி உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பின் 9வது பிரிவுக்கமைய பௌத்த மதத்தை பாதுகாத்து போஷிக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்குள்ளது என மனுதாரரான தீரர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளுக்குள்ளான சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் ஞானசார தீரரை கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் நீதிமன்ற

0: மூல உத்தரவொன்றை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்தகைய நடைமுறையை கட்டாயப்படுத்தும் சிறைச்சாலை விதிகள் அல்லது சுற்றறிக்கைகள் இருப்பின் அதையும் வலுவற்றதாக்குவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் இவ்வாறு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். மேலும் ஞானசாரத்தினரின் காவியுடை அகற்றப்படுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவொன்றையும் பிறப்பிக்குமாறு அந்த மனுவினூடாக மேலும் ஒரு கோரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். வெலிகம W15 ஹோட்டல் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மாத்திரை நீதவான் நீதிமன்ற வழக்கு விசாரணை நிறைவு என்பதாக இவ்வாறு தரப்படுகிறது. வெலிகமை W15 ஹோட்டல் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 9 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக மாத்திரை மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த வழக்கை நிறைவுக்கு கொண்டு வருவதாக மாத்திரை நீதவான் சத்ருதிசா நாயக் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்குள்ளிட்ட 7 பேருக்கு எதிரான VR 63-14 25 இலக்க வழக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போதே நீதவான் இதனை இவ்வாறு அறிவித்திருக்கிறார். இதன்போது தேசபந்து தென்னக்குள் உள்ளிட்ட 7 சந்தை நபர்கள் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணிகளான தசராஜ தகநாயக்க மகேஷ புரமுதித்த லயான் இறங்க ஹேவ யத்தனிகே ரங்கஜீவன் விதான பத்திரன மற்றும் தாரக நாணைக்கார உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். வெலிகமை W15 ஹோட்டல் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்குள் உள்ளிட்ட 9 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் கடந்த 7 மாத்திரை மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கமைய மாத்திரை மேல் நீதிமன்ற நீதிபதி நந்தன் அமரசிங்க முன்னிலையில் அன்றைய தினம் குறித்த குற்றப்பத்திரம் சந்தேக நபர்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. இதன்போது 9 சந்தை நபர்களையும் பிணையில் விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஒரு சந்தை நபருக்கு 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீரப்பிணைகளுடன் பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டிருந்தது. பிரதிவாதிகளுக்காக சரீரப்பிணை வழங்க முன்வரும் இருவரும் சந்தை நபர்களின் மிக நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என நிபந்தனையும் இதன்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. ரொக்க பிணையை செலுத்துவதற்கு மற்றொரு திகதியை வழங்குமாறு சந்தை நபர்களின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் அதற்காக மற்றொரு திகதியையும் குறித்திருந்தது. கடந்த 2023 December 30 இரவு விசேட நடவடிக்கை ஒன்றுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 8 போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் வேன் ஒன்றில் வெலிகம பகுதிக்கு சென்று இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த 2025 February 28 மாத்திரை நீதவான் நீதிமன்றமானது இந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை சந்தர்ப்பர்களாக அடையாளம் கண்டு கைது செய்திருந்ததையும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுடன் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன் 30 லட்சம் இந்த குமார வெலிகம்ப போலீசாரால் மேற்கொண்ட பதில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சிறைச்சாலைகள் சட்ட விதிகளை புதுப்பிக்க விசேட குழு நியமனம் என்பதான செய்தி. சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்ட விதிகள் மற்றும் நிலையான கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்க்கவின் பணிப்புரையின் பேரில் நேற்று முன்தினம் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. 3 நிகாய்களின் மகாசங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்க்கும் இடையே நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார ஆய்வுகள் அமைச்சர் சிலர் பிரின்ஸ் சேனாதிரன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக சிலர் பியுமந்தி பேரிஸ் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக சிலர் வசந்த் ஆரியரத்ன பௌத்த அலுவல்கள் ஆணையாளர் நாயகம் ஆர் எம் ஜி சேனாரத்ன சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஒருவரான ஏ சி கஜநாயக் ஆகியோர் இந்த குழுவில் அங்கு வகிக்கிறார்கள். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் சட்ட விதிகள் மற்றும் அந்த கட்டளை சட்டத்தின் மூலம் விதிக்கப்பட்ட நிலையான கட்டளைகளை காலத்துக்கேற்ப மீளாய்வு செய்யவும் தற்கால சமய கலாச்சார சட்ட ரீதியான நிர்வாகம் மற்றும் நடைமுறை தேவைகளுக்கு ஏற்ப புதுப்பிப்பதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை கட்டமைப்பின் செயற்திறன் சிறந்த நிர்வாகம் பாதுகாப்பு கலாச்சார விளிமையங்கள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை கண்டறிந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் பொறுப்பு இந்த குழுவிடம் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிறை அதிகாரிகளின் முடிவை செல்லுபடியாற்றதாக்க வேண்டும் என்று மேன்முறையீட்டு மன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் ஜனாதிபதிக்கும் மகாசங்கத்தினருக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட முடிவுக்கமைய அதற்கென ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளி.
1: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுக

0: சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கம் கதையா?
1: பாட்டு படிக்க முடியாதா?
2: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: Quite exciting.
4: Yo, one that you wanna listen to.

0: காற்றலையில் முதல்வன் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அதனத்தில் நடத்துனர்கள் இது தொடர்பில் கடுப்பில் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் டிரைவர்ஸ் அட்டெம்டிங் டு டேமேஜ் மெட்ரோ பஸ்ஸஸ் என்பதாக டிஐஜி பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். பிரதி போலீஸ் மாதிபர் சேனாதீர இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மெட்ரோ பஸ்களை இலக்கு வைத்தே அவற்றுக்கு சேதம் விளைவிப்பதற்கு எவரேனும் முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. இதற்கு முன்பு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது பற்றி கருத்து வெளிப்படுத்தியிருந்தார். எனவே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மெட்ரோ பஸ் சேவையானது எதிரொரு நாட்களில் தனியார் துறையினருக்கும் கையளிக்கப்படும். எனவே அதனை பாதுகாப்பாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. எனவே பொது போக்குவரத்து துறையை விஸ்தீரணம் செய்வதற்காகவும் அதனை நவீனப்பயப்படுத்துவதற்காகவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் இவ்வாறு இதற்கு எதிராக ஏதேனும் மெட்ரோ பஸ்களை சேதப்படுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் தடை ஏற்படுத்துவதற்கு முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு டெய்லி நியூஸ் பத்திரிகையில் வெளியாகிறது. ஜேஎஸ்சி எக்ஸ்பெல்ஸ் ஃபோமர் ஜட்ஜ் திலன் கமகே என்பதான தகவல். நீதி சேவை ஆணைக்குழு எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான தீர்மானம். முன்னாள் கொழும்பு பிரதான மேஜிஸ்ட்ரேட்டாகவும் அதற்கு பிறகே மொரட்டுவையினுடைய நீதிபதியாகவும் செயற்பட்ட திருண கமகே அவரை நீதி சேவையிலிருந்து விலக்கி வைப்பதற்கு நீதி சேவை ஆணைக்குழு ஒரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறது. அவர் வசம் யானை ஒன்றை வைத்திருந்த விவகாரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட தரவுகளுக்கு அமைய அதனிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருண கமகே இப்பொழுதோ அது தொடர்பிலான விடயத்தில் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தேசிய கண் வைத்தியசாலையில் சிரந்திக்கு பரிசோதனை என்பதான தகவல். சிறைச்சாலை வைத்தியரின் பரிந்துரைக்கமைய நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டு விளக்குமுறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தேசிய கண் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல். மஹிந்த ராஜபக்சவின் மனைவியின் விளக்குமுறை வைக்கப்பட்டவருமான சிரந்தி ராஜபக்ச கண்ணில் ஏற்பட்டுள்ள நோய் நிலைமை ஒன்றுக்காக நேற்று காலை 10:15 அளவில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வைத்தியசாலை சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் நிறைவு செய்து கொண்டதன் பின்னர் சுமார் ஒரு மணி காலத்துக்கு பிறகு அவர் மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். சிரந்தி ராஜபக்ச வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்பே வைத்தியசாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை காண முடிந்தது. ஏற்கனவே சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்ச மண்டல ஆஜர்படுத்தப்பட்ட போது அண்மையில் அவருக்கு கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இத்தகைய ஒருவரை சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதால் நிரந்தரமாகவே பார்வை இழக்க நேரிடும் என்றும் அவரை கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்குமாறு அவரது சட்டத்தரணி அனில் சில்வா கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்ததோடு நீதிமன்றமும் அதனை அனுமதித்து உத்தரவிட்டிருந்தது. எனினும் சிறைச்சாலை வைத்திரன் பரிந்துரை மற்றும் ஆலோசனையின்படி அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படவில்லை. இந்த நிலையில் அவரை தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லுமாறு சிறைச்சாலை வைத்தியர் பரிந்துரைத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. சிறுநீர் சவி அமைப்பு ஊடாக கொழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்வதாக கூறி அரச வங்கி ஒன்றிலிருந்து சுமார் 10 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று அதனை சொந்த தேவைகளுக்காக தவறாக பயன்படுத்தி பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக தெரிவித்து அவர் கடந்த 7ஆம் தேதி அன்று காலையில் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணையுடன் தொடர்புடைய குறித்த அரச வங்கியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் பிரதம நிதியர் ஷிராணி பண்டாராய்க்கவின் கணவருமான பிரதீப் காரியசவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னரே அவரை நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தது. எனினும் பொதுச் சொத்து சட்டத்தின் பிரகாரம் பிணை வழங்குவதற்கான விசேட காரணங்களை முன்வைக்க தவறியமையால் சிரந்தி ராஜபக்சவை எதிர்வரும் 13ஆம் தேதி விளக்கமிழல் வைக்குமாறு நீதவான் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனிடையே கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றிருந்த சிரந்தி ராஜபக்ச அக்டோபர் 5ஆம் தேதி இரவு நாடு திரும்பியிருந்தார். தன்னை கைது செய்வதை தடுக்கக்கோரி அவர் மாளிகா கடந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த மனு எதிர்வரும் 12ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய தகவலாக அமையப்பெறுகிறது. இது சிரந்தி ராஜபக்ஷ குறித்தான செய்தியாகும். இதில் மற்றும் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம். ஞானசாரருக்காக தலதா மாளிகைக்கு முன்பாக ஒன்று கூடும் பௌத்த அமைப்புகள் என்பதான தகவல் தரப்படுகிறது. பொதுபலசேன அமைப்பு உள்ளிட்ட பௌத்த அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று காலை 9 மணிக்கு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு முன்பாக கலகுடத்தை ஞானசாரத்திற்கு நீதி கோரி வழிபாடும் கலந்துரையாடலும் நடைபெற உள்ளன. இதில் நாடு முழுவதிலிருந்து 1000 பௌத்த பிக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. காவி உடைக்கு நீதி என்ற துணைப்பொருளில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், சிங்கள அமைப்புகள் மற்றும் மகாசங்கத்தினர் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். பௌத்த பிக்குகள், பிக்குனிகள், அதனத்தில் உபாசகர்கள் மற்றும் உபாசிகைகள் அடங்கிய நால்வகை பொது சமூகத்தினரையும் இதில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக கசப்ப தேரர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் அரசியலமைப்பு சார்ந்த பொறுப்பு. ஞானசார தேரருக்கு நீதி கிடைக்கும் வரை எமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்பதான கருத்தினை கசப்ப தேரர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்தில் மேலும் சில விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஞானசாரத்திரின் காவியுடை அகற்றப்பட்டமை தொடர்பில் பல கேள்விகள் எழுகின்றன. இதற்கான உத்தரவை வழங்கியது யார்? சிறைச்சாலை நிர்வாகம் தன்னிச்சையாக இந்த தீர்மானத்தை எடுத்ததால், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டதா? இதற்கு அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்க வேண்டும். அரசியலமைப்பின் 9 உறுப்புறையின் பிரகாரம் பௌத்த மதத்தை பாதுகாத்து வளர்ப்பது அரசின் பொறுப்பு. எனவே பௌத்த பிக்களின் சமய அடையாளத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பௌத்த சாசனத்தின் பாதுகாப்பு, பிக்களின் உரிமைகள் மற்றும் சமய அடையாளங்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும். ஞானசாரத்திரருக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம். ஞானசாரத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை, பௌத்த பிக்களின் சமய அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் வகையில் இந்த ஒன்றுகூடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். காவி உடை பிரச்சினைக்கு தீர்வு. தமிழர்களுக்கு தீர்வு எப்போது? ஜனாதிபதி குழு அமைப்பாரா? சபையில் மனு கேள்வி என்பதான செய்தியாக இது தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதானமான காரணம் கருப்பு ஜூலை குறித்து விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும் என்பதாக தனிநபர் பிரேரணி ஒன்றை செல்வம் எம்பி முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலேயே மனோ கணேசன் எம்பி இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவதாக செல்வம் அடைக்கலநாதன் எம்பி இது தொடர்பில் என்ன கருத்தினை முன்வைத்தார் என்பதை பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அவர் கூறுகிறார், கருப்பு ஜூலை குறித்து விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும். தனிநபர் பிரேரணியை முன்வைத்தார் செல்வம் எம்பி என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. 1983 கருப்பு ஜூலை கலவரம் என்பது எமது நெஞ்சில் ஆழமாக பதிந்த வடுவாகும். இதுபோன்ற அழிவு இனியும் இந்த நாட்டில் நிகழக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் வரலாற்றின் முகமூடிகளை கிழித்தறிந்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதியும் அரசியல் தீர்வும் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது 1983 கருப்பு ஜூலை இன கலவரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என தனிநபர் பிரிணை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்றில் இரத்தத்தால் எழுதப்பட்ட பயங்கரமான அத்தியாயமாக தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இருக்கிறது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே தமிழகத்தின் மீது நடத்தப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் உச்சகட்டமாக 1983 ஜூலை படுகொலை அமைகிறது. இது தற்செயலான இனக்கலவரம் அல்ல, தமிழர்களை குறிவைத்து திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட அரச படுகொலையாகும் என்பதை உலகிற்கும் நாட்டுக்கும் ஆவணப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அதனிடத்தில் பிரதானமாக இது தொடர்பில் நேற்றைய தினம் தனிநபர் பிரேரணையை முன்வைத்து அவர் கருத்து வெளியிடும் போது பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வெலிக்கடை படுகொலை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிலையில் நடத்தப்பட்டதாக நரகவேட்டையாகும். எனவே 1983 ஜூலை மாதத்தின் கோரமுகத்தின் உச்சம் வெலிக்கடை சிறைச்சாலையில் அரங்கேறியது. சட்டத்தின் பிடியில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர்கள். அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் குட்டிமணி உள்ளிட்ட 35 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அதன் பின்னரும் 18 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இதன்படி ஒரே சிறைச்சாலையில் 53 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்கள் தோண்டப்பட்டு வெட்டி சாய்க்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிறையில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அரசே இதற்கு உடதையாக இருந்துள்ளது. 1983 ஜூலை வன்முறை ஒரு சமூகத்தின் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மனித உரிமைகளையும் முற்றிலும் சூறையாடின. உயிரிழப்புகள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கணக்கில் மூடி மறைக்கப்பட்டாலும் சுதந்திரமான மனித உரிமைகள் அமைப்பின் தரவுகளின்படி 3000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதோடு 18000 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. 5000 மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டன. தமிழர்களின் வாழ்வில் இடப்பெயர்வுகள் தொடரப்பட்டன. 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அகதிகளாக மாறினார்கள். தமிழர்கள் தமது பூர்வீக இடங்களை இழந்து இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றார்கள். தமிழ் தேசிய புலம்பெயர் சமூகம் உருவாகுவதற்கு 1983 ஜூலை நிலவரமே காரணமாக அமைந்திருந்தது. 1983 ஜூலை என்பது கடந்து போன மாதமல்ல, நாட்டின் நெஞ்சில் ஆழமாக பதிந்த வடுவாகும். அப்பாவி தமிழர்களின் ரத்தத்துக்கு இந்த நாடு இன்னும் நீதி வழங்கவில்லை. இத்தகைய நிலைமை இனியும் இந்த நாட்டில் நிகழக்கூடாது என்பதனை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் வரலாற்றின் முகமூடிகளை கிழித்தெறிந்துவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதியும் அரசியல் தீர்வும் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த சபையின் ஊடாக கேட்டுக் கொள்கிறேன் என்பதான கருத்தினை செல்லும் அடைக்கலநாத நம்பி தன்னுடைய உரையின் போது இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது. கஜேந்திரகுமார் எம்பியினால் கருப்பு ஜூலைக்கு தற்போதைய அரசாங்கத்திடம் நீதி கோருவதா என்று கேள்வி கூடிய செய்தியாக இது தரப்படுகிறது. இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் சித்தாந்தத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சித்தாந்தத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளனவா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் எந்த இடத்திலும் எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமில்லாத வகையிலே இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. 1983 கருப்பு ஜூலையின் போது நடந்த இன வன்முறைகள் குறித்த உண்மையை கண்டறிய இந்த அரசாங்கத்திடம் கோருவது இயற்கையை நியதிக்கு முரணானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கலாதின் ஆதங்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய டெலோமிப்பின் பெருந்தலைவர்கள் 1983 வெளிக்கடை சிறைச்சாலையில் வைத்து மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று எத்தனையோ போராளிகளும் எத்தனையோ பொதுமக்களும் திட்டமிட்டு இன வலிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அந்த ஆதங்கங்களுடன் இந்த பிறரிடையை கொண்டு வரப்பட்டுள்ளவையை நான் புரிந்து கொள்கிறேன். நீதி கோரி யாரிடம் இந்த பிரேரணையை சமர்ப்பிப்பது என்பது தொடர்பில் யோசிக்க வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி திட்டவட்டமாக பல இடங்களில் இனப்பிரச்சினை தொடர்பில் குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படுகின்ற ராணுவத்தை சார்ந்த எவரையும் நீதிமன்றத்தின் முன்னால் தான் நிறுத்த தயாரில்லை என்று தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அது கவிய வகை அவரும் செயற்படுகிறார். இப்போது இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் சித்தாந்தத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சித்தாந்தத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளதா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் எந்த இடத்திலும் எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லாத வகையிலேயே அரசாங்கம் செயற்படுகிறது. தமிழக படுகொலைக்கு உரித்தானவர்களில் ஒரு சிலர் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இனப்பிரச்சினையை சார்ந்ததாக இல்லை. எனவே தெற்கில் உள்ள சிங்கள மக்களின் பெருந்தொகை நிதியை கொள்ளையடித்தமைக்காக அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனவே தவிர அதே நபர்கள் இனப்படுகொலை செய்துள்ள இடத்தில் அந்த இனப்படுகொலைக்காக நீதி கோரும் நோக்கில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதாக அவர் தன்னுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் மனு கணேசன் எம்பி எழுப்பியிருக்கிற கேள்வி இவ்வாறு தரப்படுகிறது. காவியுடை பிரச்சினைக்கு தீர்வு தமிழர்களுக்கு தீர்வு எப்போது என்பதான செய்தியாக இது தரப்படுகிறது. சிறையில் இருக்கும் பௌத்த பிக்குனின் காவியுடை அகற்றப்படுவது தொடர்பான பிரச்சினை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி காலம் குறிப்பிட்டு நடவடிக்கை எடுத்தது போன்று தமிழ் முஸ்லீம் மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் ஜனாதிபதி குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலமே இனிமேல் கருப்பு ஜூலை கலவரம் போன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுக்க முடியும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இவ்வாறு கூறுகிறார். 1983 கருப்பு ஜூலையின் அப்போது நிகழ்ந்த இன வன்முறைகள் குறித்த உண்மையை கண்டறிவதற்கும் அதனால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கும் மேலும் இதுபோன்ற இன வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்குமான விதிமுறைகளை செய்வதற்காக ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என செல்லும் அடைக்கலநாதன் எம்பியினால் நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்ட தனிநபர் பிரேரணையில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் அவர் உரையாற்றும் போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களை பேசி காலத்தை கடத்துவதில் எனக்கு அக்கறை இல்லை, எனினும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் தடுப்பதற்காக காரணங்களை தேடி கண்டுபிடித்து கடந்த கால சம்பவங்களை படித்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1983 கலவரத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது தென்னிலங்கை தமிழ் மக்களாகும். வடக்கு கிழக்கை விட நாங்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டோம். கொழும்பில் எங்களது வீடு எரிக்கப்பட்டது. அதனிடத்தில் தற்போது நீதியமைச்சரான ஹர்ஷன் நாணயக்காரவின் தந்தை எங்களது வீட்டுக்கு வந்து நான் உள்ளிட்ட எங்களது குடும்பத்தை அவரது வாகனத்தில் அழைத்துச் சென்றார். இல்லாவிட்டால் நாங்கள் அங்கு கொல்லப்பட்டிருப்போம். எனது தந்தையும் விஜயகுமார் துங்கு மற்றும் எசப்பாலித்த நாணயக்கார் ஆகியோர் சினிமா துறை நண்பர்கள். அதனால் தான் அவர்கள் உடனடியாக செயற்பட்டு எங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார்கள். அது நேரம் ஞானசார திரரின் காவியுடைய அகற்றப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி மகாநாயக திரருடன் கலந்துரையாடியிருந்தார். அது தொடர்பில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் 2 வார காலத்துக்குள் இதற்கு தீர்வு காண்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று இது நாட்டில் தமிழ் முஸ்லிம் மக்களின் நீண்டகால காணி பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவற்றுக்கும் காலம் குறிப்பிட்டு தீர்வு காண ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான குழுக்களை அமைக்க வேண்டும். இவ்வாறு நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமே இந்நாட்டில் இனிமேலும் கருப்பு ஜூலை கலவரம் போன்ற கலவரங்கள் இடம்பெறாமல் தடுக்க முடியும். அதனை செய்யாமல் கடந்த கால சம்பவங்களை பேசிக்கொண்டும் ஒப்பாறு வைத்துக் கொண்டும் இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பது மனோ கணேசன் எம்பியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அவருடைய கருத்து அவ்வாறு இருக்கையில் சஜித் பிரேமதாச இது தொடர்பிலான கருத்தினை முன்வைத்திருக்கிறவருடைய தந்தையும் இருந்த அரசாங்கத்தின் ஊடாகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இதனை காண்கிறோம். தமிழ் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். 1983 கருப்பு ஜூலை நிகழ்வானது நமது நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கரும்பு புள்ளி. கருப்பு ஜூலை சம்பவத்தால் அநீதிக்குள்ளான தமிழ் சமூகத்திடம் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இதன் காரணமாக நாட்டை விட்டு சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் தாய்நாட்டை கட்டி எழுப்ப ஒன்றிணையுமாறு அழைக்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறியிருப்பதோடு மேலும் சில விடயங்களும் அவரால் இது தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறதே. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். எமது நாட்டின் அரசியல் வரலாற்றில் 83 கருப்பு ஜூலை ஒரு கருப்பு புள்ளியாகவே நாம் கருதுகிறோம். அதனை நான் ஒப்புக்கொள்கிறேன். கருப்பு ஜூலையினால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டின் சமூகத்திடமிருந்து, குறிப்பாக தமிழ் சமூகத்திடமிருந்து அதற்காக வருத்தத்தை தெரிவிப்பது மட்டுமன்றி அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம். குறிப்பாக அந்த பாதிப்புக்குள்ளான அனைவருக்காகவும் ஒரு நாடாக நாம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எமது நாட்டின் பெருமளவிலான குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நல்லிணக்கத்தின் பெயராலும் சகோதரத்துவத்தின் பெயராலும் எமது தாய்நாட்டை கட்டி எழுப்ப ஒன்றிணையுமாறு அழைக்கிறோம். மீண்டும் மீண்டும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மன்னிப்பும் கேட்கிறோம். குறிப்பாக இந்த விவாதத்தில் பெரும்பான்மையினர், சிறுபான்மையினர் என்று பேசுவதை நான் கேட்டேன். எமது நாட்டில் பெரும்பான்மையினம் சிறுபான்மையினம் என்றில்லை. நான் புரிந்து கொள்ள வேண்டியது இலங்கையர் என்பதாகும். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி, அந்தஸ்து பேதங்களின்றி ஒற்றையாட்சி நாட்டில் எமது நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை, அரசியல் சுதந்திரத்தை பாதுகாத்து ஒரு நாடாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த நாட்டில் பிரதானமாக ஒருங்கட்டப்பட்ட மக்களுக்காக முன்வைக்கப்பட்ட பிரதான யோசனையே 13வது அரசியலமைப்பு திருத்தம். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களுடன் வழங்குவது எமது பொறுப்பாகும் என்பதை தெளிவாக கூறுகிறோம். ஒற்றையாட்சி நாட்டுக்குள் அதிகபட்ச அதிகாரப் பகிர்வு இதன் மூலம் சாத்தியமாகும். எமது நாட்டில் பலர் இதை பல வழிகளில் வியாக்கியானம் செய்கிறார்கள். யார் எவ்வாறு வியாக்கியானம் செய்தாலும் அது எமக்கு கவலையில்லை. அது மட்டுமன்றி மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அதை நடத்தாதிருப்பது மக்களின் இறையாண்மைக்கு வழங்கப்படும் மரணாடி. அதேபோல் காணிகளை இழந்த மக்களுக்கு காணிகளை வழங்கும் நடவடிக்கை உடனடியாக இடம்பெற வேண்டும். ஒருபுறம் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வகையிலும், மறுபுறம் காணிகளை இழந்த மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் இது இடம்பெற வேண்டும். ஏதேனும் காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட காணி பகுதியை வழங்க முடியாது போனால் சந்தை மதிப்பீட்டுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் நஷ்டஈடாவதையும் வழங்க வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக தரப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிற நிலையில் மற்றொரு கருத்தினையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இது பற்றி பேசியிருக்கிறார். தமிழர்களின் பொருளாதாரத்தை அழிக்கவே கருப்பு ஜூலை கலவரம் ஏற்படுத்தப்பட்டது என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. அந்த வகையில் 1983 இனக்கலவரத்தின் போது எனக்கு அப்பொழுது 14 வயதே. எனது தந்தை பெருமளவிலான தமிழ் மக்களை எமது வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளித்து பாதுகாத்தார். அதனை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் 1983 கருப்பு ஜூலை கலவரம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் அந்த கலவரம் தமிழ் சிங்கள கலவரமாக தோற்றம் பெற்றது. இதன் விளைவாகவே விடுதலை புலிகள் அமைப்பு மேலும் பலம் பெற்றது. இளைஞர் விதிகள் ஆயுத போராட்டத்தில் இணைந்தார்கள். இதனை தொடர்ந்து 30 கால யுத்தம் தோற்றம் பெற்றது. முழு நாடும் சீரழிந்தது. இதன் தாக்கம் இன்றும் தொடர்கிறது. 83 கலவரத்தை தொடர்ந்து பெருமளவிலான தமிழர்கள் இலங்கையை விட்டு வெளியேறினார்கள். அவர்களின் பிள்ளைகள் இன்று இலங்கை தொடர்பில் நல்லதொரு நிலைப்பாட்டில் இல்லை. ஏனெனில் வேதனைகள் இன்றும் அவர்களின் மனங்களில் வடுக்கலாகவே காணப்படுகின்றன. கருப்பு ஜூலை சம்பவத்தின் தாக்கம் இன்றும் தொடர்கிறது. எதிர்காலத்தில் அவ்வாறு நிலைமை ஏற்படக்கூடாது. அவ்வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். கருப்பு ஜூலை சம்பவத்திற்கு சிங்கள இனத்தவர் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடமும் மன்னிப்பு கோருகிறேன் என்பதே அவருடைய கருத்தாக வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்த கருத்து. இதே நேரம் தனிநபர் பிரேரணையின் ஊடாக முன்வைக்கப்பட்டிருந்த விடயம் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் அது பொருத்தமற்றது. கருப்பு ஜூலை குறித்து ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழுவா பாராளுமன்ற தெரிவுக்குழுவே பொருத்தமானது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் கருப்பு ஜூலை சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் என்ற யோசனைக்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறேன். ஏனெனில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை காட்டிலும் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பது சிறந்ததாக அமையும். மக்கள் பிரதிநிதிகளின் பங்குகளுடன் தெருவுக்குழு ஒன்றை அமைத்தால் சிறந்த தீர்மானத்தை கிடைக்கலாம். உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை ஸ்தாபிப்பிக்க இது முக்கியமான செயற்பாடாக அமையும் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த வகையில் கருப்பு ஜூலை குறித்து அமைச்சர் மேலும் சில கருத்துக்களை முன்வைத்து பேசியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அமைச்சர் இது பற்றி தொடர்ந்து உரையாற்றும் போது, இந்த நாட்டில் யாரும் சிறுபான்மை இனத்தவர்கள் அல்ல. இனத்தாலும் பிறப்பாலும் ஒருவரை சிறுபான்மை என்று குறிப்பிடுவது மனித குலத்துக்கு எதிரானது. இந்த நாட்டில் சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் கோபமும் வெறுப்பும் காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வரலாற்று ரீதியான தவறுகள் பிரதான காரணியாக காணப்படுகின்றன. 1948 பிப்ரவரி 4 தேதி சுதந்திரம் பெற்ற போது இனவாரி பிரதித்துவத்தில் காணப்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படவில்லை. 1949 குடியுரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டு இலங்கையில் வாழ்ந்த லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்களின் குடியுரிமையும் பறிக்கப்பட்டது. இதன் தாக்கம் இன்றும் தொடர்கிறது. 1956 தனிச்சிங்கள சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதுவே சகல பிரச்சனைகளுக்கு மூல காரணியாக அமைந்தது. 1957 பண்டா செல்வா ஒப்பந்தத்துடன் பிரதேசவை ஊடாக அதிகார பகிர்வு யோசனை முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் அதற்கு சிங்கள தேசியவாதம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் அந்த ஒப்பந்தமும் புறக்கணிக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் இடம்பெற்ற தவறுகளினால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 1979 பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. 1983 கருப்பு ஜூலை கலவரம் உருவானது. பகல் பல விளைவுகளும் இதனால் ஏற்பட்டன. இதுதான் இலங்கையின் கடந்த காலத்தின் ஒரு சில வரலாற்று சம்பவங்கள். இந்த கசப்பான காலத்தை கடந்து நல்லிணக்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இது ஒன்றும் இலகுவல்ல. நல்லிணக்கத்துக்கான உண்மையை கண்டறிய வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். 43 கடந்த பின்னர் ஏதேனும் சம்பவம் தொடர்பில் சாட்சியங்களை திரட்டுவதில் உள்ள சட்ட பிரச்சனைகளை சட்டத்தரணிகளே நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை அமைப்பதற்காகவே செல்லும் அடைக்கல்நாதன் தனிநபர் பிறரிடையே முன்வைத்திருக்கிறார். இதற்கிணையாக பிரிதொரு யோசனை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 52 கையொப்பமிட்டு சபாநாயகருக்கு யோசனை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கமைய பாராளுமன்ற செயற்குழு ஒன்றை நியமிக்க முடியும். பாராளுமன்றத்தில் நியமிக்கப்படும் பாராளுமன்ற செயற்குழுவில் சகல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் உள்ளடங்குவார்கள். பரிந்துரைகள் அனைவரும் ஒன்றிணைந்து தயாரிக்கலாம். சட்டங்களை திருத்தம் செய்ய ஒன்றிணைந்து செயற்படலாம். இதற்கமைய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைக்கும் யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏனெனில் ஜனாதிபதி ஆணைக்குழுவை காட்டிலும் பாராளுமன்ற செயற்குழுவை அமைப்பது வெளிப்படைத்தன்மையாக அமையும் என்ற கருத்தினை அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதில் சட்ட ரீதியாக இருக்கின்ற சிக்கல்கள் பற்றியும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜூலை கலவரம் குறித்து ஆராய தெருவுக்குழுவை நியமிங்கள் என்று ஆளும் கட்சி பிரதி சபாநாயகரிடம் மகஜரை கையளித்திருக்கிறது. இதுபற்றி தான் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இதில் பிரதானமாக ஆளும் கட்சியினுடைய 51 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பிரதேச சபாநாயகர் ரிசிசாலியிடம் இந்த யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள். 1983 கருப்பு ஜூலை இன கலவரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த தனிநபர் ஏற்கனவே தனிநபர் பிரேரணி ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் இதற்கு பிறகு இந்த பிரேரணி சஞ்சய் பிரேம்தாஸ் உள்ளிட்ட பலரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதே நேரம் இந்த விவாதத்தில் உரையாற்றிய நிதியமைச்சர் ரஜினாந்த் விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு ஜனாதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள தனிநபர் பிரணியை ஏற்கப் போவதில்லை என்றும் ஏனெனில் இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்கு ஆளும் கட்சியின் 51 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பாராளுமன்ற தெருக்குழு ஒன்றை அமைக்குமாறு சபாநாயகரிடம் யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுவகை ஜனாதி ஆணைக்குழுவை காட்டிலும் பாராளுமன்ற தெருக்குழு அமைப்பதே சிறந்தது என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. எனவே பாராளுமன்ற தெருக்குழு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன. சிறுபான்மை கட்சி பாராளுமன்ற சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனிடத்தில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வின் போது இணைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த புகைப்படத்தின் மூலமாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் நாம் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டும். அதற்கு பிறகு தொடர்ந்தும் செய்திகள் குறித்து நாங்கள்
1: வெளியாகிய மும்மொழி நாளேடுகளின் கண்ணோட்டம் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
2: சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கும் நேரம் இப்போது காலை 7:10.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுகளின் கண்ணோட்டம்
1: குறித்து அடுத்து நாம் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினம் கட்டமிடப்பட்ட செய்தியாக முக்கிய செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ரியாத் நகருக்கான ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் ரத்து என்பதான செய்தி. மத்திய கிழக்கிற்கான மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸானது கட்டுநாயக்க மாநிலத்துக்கும் சவுதி அரேபிய ரியாத் மாநிலத்துக்குமான அனைத்து விமான சேவைகளையும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமையிலிருந்து இன்று சனிக்கிழமை வரை ரத்து செய்திருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது ஏற்பட்டிருக்கிற போர் நிலைமை இதற்கு பிரதானமான காரணமாக அமைந்திருப்பதே முக்கியமான விடயம். அந்த வகையில் தற்காலிகமாக இந்த ரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில் ஈரானிய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களைத் தொடர்ந்து ரியாத் விமான நிலையம் மூடப்பட்டது தொடர்பிலேயே விமான சேவைகளின் ரத்து அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் கூட்டுறவு தொடர்பாளர் தலைவர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கிறார். ரியாத் விமான நிலையத்தை பாதுகாப்பு காரணங்களுக்காக சவுதி அரேபியா தொடர்ந்து மூடி வைத்திருக்க தீர்மானிக்குமானால் விமான சேவை ரத்து மேலும் நீடிக்கப்படலாம் எனவும் அவர் கூறுகிறார். அந்த வகையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆனது நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பிலிருந்து புறப்படவிருந்த யுஎல் 265 விமான சேவையையும் சனிக்கிழமை கொழும்பை வந்தடையவிருந்த யுஎல் 266 விமான சேவையையும் ரத்து செய்திருக்கிறது. இந்நிலையில் ரியாத் நகருக்கான விமான பயணச்சீட்டுகளை ஏற்கனவே கொள்வனவு செய்தவர்கள் தம்முடைய பயண முகவர்களையோ அல்லது விமான சேவையின் அவசர தொலைபேசி இலக்கங்களான 1979 மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தையோ அல்லது www.srilankan.com இணையதளம் மூலம் கட்டுநாயக்க மாநிலத்தையோ தொடர்பு கொண்டும் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ரியாத் நகரில் உள்ள கிக்கால் இந்த சர்வதேச விமானத்தின் மீது நேற்று முன்தினம் ஏவுகணை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதையடுத்து அந்த விமான நிலையத்துக்கான விமான சேவைகள் இடையூறை எதிர்கொள்ள நேர்ந்தது. விமான பயணங்கள் தொடர்பில் உடனுக்குடன் தரவுகளை வழங்கும் ஏர்நவுர் ரேடாரின் தரவுகளின் பிரகாரம் இந்த விமான நிலையத்துக்கான 332 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் 223 விமானங்கள் புறப்படுவது மறு அறிவித்தல் வரை தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிக்காலி சர்வதேச விமானத்தின் மீது கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் சவுதி அரேபியாவின் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தின் எவருமில்லாத வறுமையாக இருந்த விமானம் ஒன்று அழிவடைந்துள்ளதோடு விமான நிலையத்தின் விமான தரப்பிடம் ஒன்று கடும் சேதமடைந்திருந்தது. ஏமனிய ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள பொது விமான நிலையங்கள் மற்றும் ராணுவ வசதிகளை இலக்கு வைத்து தொடர்ந்து 3வது நாளாக நடத்திய தாக்குதலின் ஒரு அங்கமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. சவுதியின் ரியாத் மற்றும் தென்மேற்கு நகரான நஜ்ரன் நகர்களில் உள்ள விமான நிலையங்களை இலக்கு வைத்து வழிகாட்டலின் கீழ் ஏவப்பட்ட ஏவுகணைகளால் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் வல்லமையை கொண்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் உரிமை கூறியிருக்கின்றன. ரியாத் மற்றும் அபா விமான நிலையங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் 3 பேர் பலியானதோடு 36 அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் உயிரிழந்த மூவரும் சவுதி பிரஜைகள் என சவுதி அரேபியாவின் சிவில் விமான சேவை அதிகார சபை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சவுதி விமான நிலையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு கிளர்ச்சியாளர்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள். தாம் ரியாத் விமானத்தை இலக்கு வைத்து இரு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் தாம் கமிஷிய முஷேத் விமானப்படை தளத்தின் மீதும் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஏமனில் இடம்பெற்று வரும் உள்நாட்டு போருக்கு ஏமனி அரசாங்க படையினருக்கு சவுதி அரேபியா ஆதரவு வழங்கி வருவதை கருத்தில் கொண்டே அந்நாட்டின் விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே சமயம் ஏமனின் விடியல் நடவடிக்கையின் கீழ் ஏமனில் மோதல்கள் தீவிரமடைந்த நிலையிலேயே சவுதி அரேபியாவின் பிந்தைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இப்போது மெக்கா ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருந்ததையும் நாங்கள் நினைவூட்ட வேண்டும். அந்த வகையில் சவுதி அரேபியா துருக்கி பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒரு நாட்டு நேட்டோ போன்று குட்டி நேட்டோ ஒன்றை பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் துருக்கியும் போட்டுக்கொண்டன. தங்களுடைய இந்த 3 நாடுகளுக்குள் இந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினாலும் ஏனைய 2 பேரும் சேர்த்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்பதுதான் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தமாக இருந்தது. எனவே ஏமன் உறவு சீர்குலைந்து வந்த நிலையில் அதுவும் கூட்டு கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் ஏமன் அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை மிக நீண்ட காலமாகவே முன்னெடுத்து வருகிறார்கள். அரபு சிந்த காலப்பகுதிக்கு பின்னரான காலப்பகுதியிலிருந்து இந்த செயற்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அரசை பாதுகாக்கும் முயற்சியில் சவுதி அரேபியா இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை சவுதி அரேபியா எடுத்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் சவுதி அரேபியா மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவும் ஏமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது அண்மை காலமாக தாக்குதல்களை நடத்தி வருவதை அவதானிக்கலாம். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தானை இதில் தலையிட வேண்டாம் என்று கூறியிருந்தது. இப்போது பாகிஸ்தானும் இந்த போருக்குள் நுழைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தான் விமானங்களும் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் என்பதே ஈரானுக்கு ஆதரவான அமைப்பாக இருக்கிறது. அந்த இயக்கம் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் அதிருத்தில் செங்கடல் பாபல் பந்தில் அப்பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு ஈரானுக்கு ஆதரவான ஒரு சர்வதேச பொருளாதார நகர்வை அந்த இயக்கம் மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடத்தும் தூதராக பாகிஸ்தான் இருந்து வருகிறது. இப்பொழுது இதற்கான தூதராக இருந்து வருகிற பாகிஸ்தானை இந்த போரில் குதித்திருப்பதுதான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இது எவ்வாறான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, அதில் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இருக்கிற சூழ்நிலைக்கு மத்தியில் இப்படியான ஒரு போர் தேவையா என்ற கேள்வி எழுகிறது. அதிலிடத்தில் அந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு ஏற்கனவே சவுதி அரேபியாவும் உதவிகளை செய்திருக்கிறது, கடனையும் அளித்திருக்கிறது. எனவே நன்றி கடன் தீர்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் தூதுவராக இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கை பாகிஸ்தான் இறங்குவதா என்ற கேள்விகளும் இதன் மூலம் எழுகிறது. இது எப்படி இருப்பினும் இப்பொழுது ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிரத்தில் பாகிஸ்தானுடைய விமானங்களும் தாக்குதல் நடத்தி இருப்பதான தகவல்கள் வெளியாகின. சவுதி அரேபிய பிரிவினரும் இப்போது தாக்குதலையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கிறது. இன்னும் பக்கத்தில் ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்க படைகள் கடலினூடாக வந்து கொண்டிருக்கிறது என்பதான தகவல்களும் வெளியாகியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே எதிர்வரும் நாட்களில் இந்த போர் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகளே நிறையவே இருக்கின்றன. ஈரான் அமெரிக்க போர் ஒரு பக்கம், இடையில் டிரம்புக்கு ஏதேனும் தோன்றி அன் போரை நிறுத்துகிறேன் என்று ஒரு கணம் கூற மறுகணம் மீண்டும் அவர் போர் தொடுக்கப் போகிறேன் என்று கூறுகின்ற நிலைமை வருமா, அல்லது பேச்சுவார்த்தை தொடரப்போகிறது என்று கூறுவார், அல்லது பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை, ஈரானுடைய அஸ்திவாரத்தை அழிக்கப் போகிறேன், வரலாற்றை ஒழிக்கப் போகிறேன் என்றும் டிரம்ப் கூறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அவர் எப்போது என்ன நிலைப்பாட்டில் இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. எது எப்படி இருப்பினும் இப்பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான படை ஒன்று ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் அந்த பிரச்சனை, இந்த பக்கம் இந்த பிரச்சனை என்று இதன் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளை ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகி இருப்பதும் அவதானிக்கத்தக்கது. இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெற முடியாது என்பதை ஈரான் மீண்டும் மீண்டும் ஈரானுடைய அதிகாரிகள் திட்டவட்டமாக கூறி வருகிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா இவ்வாறு போர் தொடுத்தமையின் காரணமாக 3.3 பில்லியன் டாலரை அந்த நாடு இழந்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. எனவே பல்வேறு வழிகளிலும் எந்த நாட்டிடமும் அண்மை காலமாக அமெரிக்கா இப்படி அடி வாங்கியதில்லை. எனவே ஈரானிடம் மாத்திரமே அடி வாங்கி இருக்கிறது. அவர்களுடைய விமானங்கள், அதிரத்தில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், அதிரத்தில் F-35 ரக விமானங்கள், அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு வகையிலான ஆயுதங்கள் என்பன அளிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி அது தொடர்பிலான அறிக்கை ஒன்றும் அமெரிக்காவில் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அமெரிக்கா இந்த போரில் கடுமையான சித்தத்தை சந்தித்திருக்கிறது என்பதை இந்த அறிக்கையின் மூலம் நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் இப்பொழுது சவுதி அரேபிய யேமன் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து கொண்டு சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானும் இப்பொழுது புகுந்திருப்பதன் காரணமாக இது மேலும் மேலும் போரின் நிலைமையை தீவிரப்படுத்தவே செய்யும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் எடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்ற செயலரிடம் கையளிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியினை தருகிறது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக எதிர்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற சபாநாயகம் திருமதி குஷானி ரோகநதியரிடம் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளால் கையளிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சியின் பிரதி பிரதமர் குரடா அஜித் பி பெரேரா, தமிழ் பொ கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் பொதுச்செயலர் நிசாம் காரியப்பர், புதிய ஜனநாயக முன்னணியைச் சேர்ந்த ரவி கருணாநாயக் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான திலித் வேதநாராஜ் உள்ளிட்ட தமிழ் விஜயஸ்ரீ மற்றும் வர்ணல் இணங்கி ஆகியோர் இதனை கூட்டாக கையளித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நடத்தை கோவை மற்றும் 2026 ஏப்ரல் 7ஆம் தேதி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நிலையக்கட்டளை உள்ளிட்ட நாட்டின் செல்லுபடியாகும் மற்றும் நடைமுறையிலுள்ள இணைய சட்ட ஏற்பாடுகளை திட்டமிட்டு தன்னிச்சையாகவும் முறையுள்ளதாலேயே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு சபாநாயகர் ஜெகத் விக்ரமனுக்கு எதிராக 50 குற்றச்சாட்டுகளும் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் தரப்படுகிறது. இதிலும் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அனுஜனை பார்வையிட்ட சவுதிக்கான இலங்கை தூதுவர் என்பதான தகவல். சவுதி அரேபியாவில் மரதனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனை சவுதிக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சென்று பார்வையிட்டுள்ளார். தமாம் சிறைச்சாலையை சென்ற தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் அனுஜனை பார்வையிட்டு அவரின் உடல்நலம் குறித்து ஆராய்ந்திருக்கிறார்கள். அனுஜன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறையில் இருந்து இன்னமொரு கைதியுடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது ஏற்பட்ட மோதலில் அனோஜனுக்கு நகக்கிரல்களால் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பிலும் அந்நாட்டு சிறைச்சாலை அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சவுதி சென்றுள்ள ஜனாபி சட்டத்தினை உப்புல் குமாரபெரும தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அனோஜன் விவகாரம் குறித்து அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதி சென்றுள்ள இலங்கை சட்டத்தினர்கள் குழு அந்நாட்டு நடைமுறைகள் குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. ஜனாதி சட்டத்தினரான உப்புல் குமாரபெரும, பைசர் முசபா, சட்டம் அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாபி, ஜனாதிபதி சட்டத்தரணி ஹபீஸ் வாரிஸ் ஆகியோர் ஹபீல் பாரிஸ் ஆகியோர் இக்குழுவில் உள்ளடங்குகிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் இவ்விவகாரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், ராஜதந்திர வழிகள் ஊடாக சவுதி அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே அரஞ்சனை பார்வையிடுவதற்கே இலங்கை சவுதிக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜுடம் சென்றிருக்கிறார் என்பது மற்றும் ஒரு தகவலாக தரப்படுகிறது. இதுநேரம் டெய்லி நியூஸ் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். ஹஸ்பண்ட் கில்ட், வைஃப் இன்ஜர்ட் இன் நாகோட ஷூட்டிங் என்பதான தகவல். இது டெய்லி நியூஸ் பத்திரிகை தந்திருக்கிற தகவலாக அமையப்படுகிறது. களத்துறை நாகோடை கலச பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் நேற்று காலை மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர்கள் இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உணவகத்தின் உரிமையாளர் உயிரிழந்திருக்கிறார். சம்பவத்தில் படுகாயமடைந்து அவரது மனைவி மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கலச பகுதியில் உள்ள உணவகத்துக்குள் நேற்றைய தினம் துப்பாக்கியுடன் நுழைந்த இனந்தெரியாத நபர்கள் குறித்த தம்பதியினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியிருக்கிறார்கள். இதன்போது படுகாயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அத்தோடு படுகாயமடைந்த அவரது மனைவி மேலதிக சிகிச்சைகளுக்காக நாகூட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்திருந்த சந்தினவர்களை இவ்வாறு இந்த குற்றச்செயலை மேற்கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் இடம்பெற்ற உணவகத்தின் உரிமையாளரான 54 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு 52 வயதுடைய அவரது மனைவி காயமடைந்திருக்கிறார். இந்த இருவரும் தொட்டங்குட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதனத்தில் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவத்துடன் தொடர்புகளை கைது செய்வதற்காக களத்துறை தெற்கு தலைமை போலீசார், களத்துறை வலய குற்றப்பிரிவு மற்றும் களத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகியன இணைந்து விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க தகவல். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இதுவும் மற்றொரு முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது. எனவே இளைஞர்களுக்கு பரிச்சயமான ஒரு பெயர், அதுவும் நொபல் பரிசினை வென்றிருக்கிறது. நவநீதம், அதாவது நவி பிள்ளை வின்ஸ் நொபல் பீஸ் பிரைஸ் என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகை இந்த தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் ஆணையாளர் நாயகம், மனித உரிமைகள் முன்னாள் ஆணையாளர் நாயகமாக அவர் செயற்பட்டிருந்தார். எனவே நவநீதம் பிள்ளை உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தார். ஒரு சட்டவாதி என்பதே குறிப்பிடத்தக்கது. அவருக்கு தற்போது 85 வயதாகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு அமைதிக்கான நொபல் பரிசு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒருவர், அதுவும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து கருப்பினத்தின் போராட்டத்துக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கியவர், நெல்சன் மண்டேலாவுக்கு கூட சட்ட நீதித்துறையில் வாதாடிய ஒருவர் என்பதாக நவநீதன் பிள்ளையினுடைய செயற்பாடுகள் இருந்து வருகிறது. எனவே பெண்கள், அதனத்தில் மனித உரிமைகள் குறித்து அதிக அக்கறை கொண்டவர், அதனத்தில் பாலின வேறுபாடுகள் இருக்கிற பெண்கள் குறித்தும் அவருடைய தீவிர கவனம் எப்போதும் இருந்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்தும் அவரால் பல்வேறு அறிக்கைகள் கடந்த காலங்களில் தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பில் இலங்கை அரசியல்வாதிகளிடமிருந்து அவருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் இந்த ஆண்டுக்கான சமாதானத்துக்கான நொபல் பரிசை முன்னாள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை, அதாவது நவி பிள்ளை, நேற்று வெள்ளிக்கிழமையை வென்றிருக்கிறார். சமாதானத்தையும் சரதி சட்டத்தையும் ஊக்குவிக்க மேற்கொண்ட அவரது முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த பரிசு வழங்கப்படுவதாக நோவே நொபல் சபை இவ்வாறு அறிவித்திருக்கிறது. எனவே ஏன் அவருக்கு இந்த விருதினை கொடுக்கிறோம் என்பதற்கான விளக்கத்தினையும் அவர்கள் அளித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் போர்க்குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் ஆகியவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்வதில் நவநீதம் பிள்ளை முக்கிய பங்காற்றியிருக்கிறார் என நோபல் சபை தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. உலகம் நீண்ட காலமாக எதிர்கொண்டிருந்த அளவிலான போர்கள் மற்றும் மோதல்கள் உள்ளடங்களாக மனித குலத்தின் இருப்புக்கே அச்சுறுத்தலாக விளங்கும் சவால்கள் நிறைந்த இன்றைய காலகட்டத்தில் சர்வதேச சட்டமானது அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் வரும் துணையாக மட்டுமல்லாது ஒரு அத்தியாவசிய தேவையாகவே மாறியுள்ளது என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பரிசை தான் வென்றுள்ளதை தன் என்னால் நம்ப முடியவில்லை என குறிப்பிட்ட நவநீதம் பிள்ளை, நீங்கள் இன்னும் சற்று அதிகமாக கைதட்டினால் நான் இந்த விருதை டிரம்புடன், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் நான் பகிர்ந்து கொள்ள நேரிடலாம் என நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டில் சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்ற வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மசாடோ கடந்த ஜனவரி மாதத்தில் தனது வெற்றி பதக்கத்தை டிரம்பிடம் வழங்கியிருந்ததை குறிப்பிடும் வகையிலேயே நவநீதம் பிள்ளை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்திய வம்சாவளி இனத்தைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்காவை பிரபலமாக கொண்ட 85 வயதான நவநீதம் பிள்ளை 1967 அன்றைய நட்டால் மாகாணத்தில் முதல் முதலாக சட்டத்திறனி பயிற்சியை ஆரம்பித்த பெண் என்ற பெருமைக்குரியவர். இதற்கு முன்னர் சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா மற்றும் ஏனைய நிறவரை எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களுக்காக வாதிட்ட அவர் தென்னாப்பிரிக்க உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய முதல் வெள்ளையர் அல்லாத பெண் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கதையும். பின்னர் அவர் ருவாண்டாவுக்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் சாணிகள் ஆலயம் என்பவற்றில் சேவையாற்றியிருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிராந்தியம் தொடர்பில் அமைக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் சுயாதீன சர்வதேச விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராகவும் அவர் தற்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். மியான்மரின் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் எதிராக முன்வைக்கு எடுக்கப்பட்டுள்ள இனப்படுகொலை வழக்கில் அவர் தற்போது சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார் என்பதும் முக்கியமானதே. நவநீதம் பிள்ளைக்கு நோபல் பரிசு தொகையாக 12 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனார் பரிசாக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 126 வருடமாக சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிற நிலையில் இந்த பரிசை இதற்கு முன்னர் அன்னை தெரசா, பாகிஸ்தானிய கல்வி செயற்பாட்டாளர் மலாலா யூசுப் சாய் மற்றும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா உள்ளிட்டோரும் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கூடிய தகவலாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே கடந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட பொழுது எனக்கு கொடுங்கள் எனக்கு கொடுங்கள் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நோபல் கமிட்டிக்குள்ள அவருக்கு அந்த பரிசினை வழங்கவில்லை. இந்த முறையும் நான் பலஸ்தீன விடுதலைக்காக, எனவே அதற்கான அமைதி வாரியம் அமைப்பது உள்ளிட்ட 8 போர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன், இந்த முறையாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதில் போப் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகளும் இது தொடர்பான கோரிக்கையை நோபல் குழுவிடம் முன்வைத்திருந்தது. ஆனால் இந்த முறையும் ட்ரம்ப் ஏமாற்றத்தோடு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை மையமாக வைத்து தெரியாது நவநீதம் பிள்ளை இவ்வாறு கருத்தினை முன்வைத்திருக்க. எனவே அமைதிக்கான ஒரு பக்கம் நோபல் பரிசு நவநீதம் பிள்ளைக்கு சென்றிருக்கிறார். அதே நேரத்தில் இது டொனால்டு ட்ரம்ப்புக்கு பெருத்தகைய மாற்றத்தையும் அதிர்ச்சியும் அளித்திருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் விடுபெற்றுக் கொள்வோம். மற்றும் ஒரு சுயாதீன சந்திப்பையில் செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம்.
0: நேயர்களின் பிரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

சந்தோஷமாக சந்தோஷார நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். நீங்க உங்களோட வாழ்த்துக்களோடு அழைப்பு ஏற்படுத்துங்க. 0-3-2-7-5-0-0-1 அல்லது 0-3-2-7-5-11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0-7-0-4-7-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளுங்க. அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்த எஃப்எம் பேஜில் சந்தோஷ் அரல்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் நாம நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்ப்போம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 1043வது சுப்பிரதான சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்களாக 6-3-1-9-0-7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்களாக 6-3-1-9-0-7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 37,44,100 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,23,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 517வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்களாக 1-9-0-7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்களாக 1-9-0-7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,86,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3,135வது அத கோட்டிபத்தி இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வெற்றி இலக்கங்களாக 32, 66, 70, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வெற்றி இலக்கங்களாக 32, 66, 70, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 94,96,013 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,021வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக இடபராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 12, 19, 20, 26 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி இடபம் வெற்றி இலக்கங்களாக 12, 19, 20, 26 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,73,32,200 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,470வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 10, 50, 65, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 10, 50, 65, 69 தெரிவாகியுள்ளது. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக, லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 4, 1, 4, 8, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 1, 4, 8, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 91,09,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,58,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 3,309வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து செட் வெற்றி இலக்கங்களாக 4, 6, 36, 37 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 4, 6, 36, 37 தெரிவாகியுள்ளது. நேற்று நாளுக்கான சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 25,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4,7,3,6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4,7,3,0,6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 76,99,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,45,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,485வது கப்பூர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 9 வெற்றி இலக்கங்களாக 9, 45, 57, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 9 வெற்றி இலக்கங்களாக 9, 45, 57, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,53,25,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 38,34,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட
ஒன்பதாவது வாசி டிக்கெட்டுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 34-81 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 34-81 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 13, 25,000 ரூபாய் பரிசில்கள் 133 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,18,30,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,139வது சசரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 15, 17, 20 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 15, 17, 20 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 38,58,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5,00,000 ரூபாய். அல்லது இ பைக் ஒன்று. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
1: இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
2: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டுல ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
1: ரெண்டுல ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
3: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்படவு.
4: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் FM.
5: அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபதவச குளத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 451வது சுபதவச குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக ரிஷப ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 27, 29, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 27, 29, 46 தெரிவாகியுள்ளது.

திருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 1, 9, 73, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 1, 9, 73, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 73,06,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,78,15,987 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 6,335 மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 5, 2, 9, 3, 9, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 5, 2, 9, 3, 9, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,33,55,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,47,06,644 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 2,365 தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 20, 37, 52, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 20, 37, 52, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,61,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,01,55,843 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,683 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்களாக 10, 30, 50, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்களாக 10, 30, 50, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,73,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 30,91,9,362 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,644 ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 38, 41, 57 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 7, 38, 41, 57 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசில்கள் 14 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 90,16,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,88,136 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 910 அத சம்பதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 9,3,9,3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 9,3,9,3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 48, 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,46,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 603 ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 5,0,6,4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 5,0,6,4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 36 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 64,75,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

சந்தோஷமாக சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம். நிறைய பேர் வாழ்த்துக்களோடு வந்திருந்தாங்க. இறுதியாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அபுதலையிலிருந்து வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் அண்ணா, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் ஜேசு இணைந்திருக்கிறாரு. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதை விட முக்கியமான ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருக்கு. யாருக்கு அப்படின்னு சொன்னா நடிகை ராகுல் பிரீத் சிங் வந்து இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஆஹா, 1990 பிறந்திருக்காங்க, 35 ஆகுது. ஸோ இறுதியாக அவரோட பாடலோட நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். அடுத்ததாக உங்களோட வந்து சிறுவர் உலகம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க ஜி ஆர். விடைபெறும் நான் பிரேமுடன் சங்கர். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க மக்கள்.

0: சிறுவர் உலகம்
1: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான ஒரு அழகான காலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இணைந்திருக்கலாம் 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜி ஆர். நேரம் இப்பொழுது காலை 8:08 கொண்டிருக்கிறது. குடிஸ் எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருங்க. ஸோ கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பாட்டுக்கள், அல்லது நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயத்தை கூட நீங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0131 2775 0031, அதே போல 0131 2775 1111 கால் பண்ணலாம். அப்படியும் இல்லை லைன் கிடைக்கல, கஷ்டமா இருக்கு, பிஸியா இருக்கு லைன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கட்டாயம் வாட்ஸ்அப் பக்கம் வாங்க. வாட்ஸ்அப் பக்கம் வந்துட்டு நீங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டு வச்சிருங்க. ஓகே, 0760 40 47 102 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு மெசேஜ் போட்டுவேங்க. நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். சோ நாங்க தொடர்ந்து இணைந்திருக்கலாம் உங்க வசந்தத்தின் சிறுவர் உலக

0: ஓகே, பூ திருவிருதம் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டீங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு என்ன குட்டீஸ் வந்திருக்காங்க நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங். யாரது? கிருபாசினி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேக்கா.
0: ஓகே, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கறங்களா?
1: நல்லா இருக்காங்கக்கா.
0: ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது விளையாட்டுகள் ஏதாவது இருக்கா?
1: இல்லக்கா.
0: ஃப்ரீ அப்ப?
1: ஓகே.
0: சரி, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்லக்கா.
0: ஏன் சாப்பிடல? பசிக்கலையா?
1: இல்லக்கா.
0: சரி ஓகே, அப்ப நீங்க பேசிட்டு அதுக்கு பிறகு போய் சாப்பிடுங்க. ஓகே, என்ன சொல்லி காட்ட போறீங்க இன்னைக்கு?
1: ஒளியின் பயன்கள்.
0: ஓகே, சொல்லி காட்டு.
1: தாவரங்களில் உணவை தொகுப்பதற்கு, பொருட்களை பார்ப்பதற்கு, ஒளிப்புக்கு, சமிஞ்ஞைகளை உருவாக்குவதற்கு, தொடர்பாடல் தேவைகளுக்கு, மருத்துவ தேவைகளுக்கு,
0: வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் இலக்கங்களோட இருக்கு, அதனூடாக நீங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டு வைக்கலாம். ஓகே, மறுபடியும் வாட்ஸ்அப் இலக்கத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 0760 0760 40 72 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்ப வச்சிருங்க. அது மட்டுமல்ல, கால் பண்ணுங்க பேசலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்க, கேட்டுட்டு நாங்க பாட்டு கேட்கலாம். குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங் டா. யார் இது?
2: அதிஷ்டா.
0: அதிஷ்டா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அவிஷாவலேஷ்மா.
0: ஓகே, அவிஷாவலில. வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
2: என்ன
0: சொல்லி காட்ட போறீங்க நீங்க? ஓகே, பாடி காட்டுங்க.
2: வண்ணமை வேணும் என் தங்கபடி வேணும், கந்த நூலை காண தினம் ஓடி வரும் வேணும், செந்தனியை காக்கும் வேறு சிவக்கொடியானோ, என் பாடும் என்னை கண்டனறிவானோ, தொழில் நெருப்பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பள்ளம் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்தேன், உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவனே, பலத்தை கோபம் கொண்டே பழனி மலை ஆண்டவனே, பொங்கும் கடல் ஓரமாக செந்தூரிலே வாழ்பவனே, வள்ளி தெய்வானையுடன் திருத்தணியை
0: நாயகனே. நன்றி, சூப்பரா சூப்பரா சொல்லிங்க. இப்ப இப்ப பாட்டு கேட்கலாம். அதுக்கு முதல்ல நாங்க நேரத்தை சரி பார்க்க போறோம். நேரம் இப்பொழுது காலை 8:16.
3: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின் சிறுவர் உலகம்.
2: போச்சு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: சரி, எதுவாக இருந்தாலும் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சந்தோஷமா சாப்பிடணும், சிரிக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், விளையாடணும், படிச்சுட்டே மட்டும் இருக்க கூடாது. ஓகே குடீஸ், ஓகே நீங்க கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டீங்கிறது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம், கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 8:26 கொண்டிருக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு இந்த நேரத்துல சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு வெஞ்சில்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுவாங்களா, அடிச்சுக்குவாங்களா, அப்புறம் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டாங்களா. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பென்சில், ஒரு பெரிய பென்சில், புதிய பென்சில், ஓகே, அது ரொம்ப கூர்மையா இருந்தது. இன்னொன்று ரொம்ப சின்னதா எழுதி எழுதி அதை நாங்க கட் பண்ணி அது சின்னதாயிடுச்சு. ஓகே, இந்த ரெண்டு பென்சிலும் பேசிட்டு இருந்துச்சாம். புதிய பென்சில் சொன்னதான், பார் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன், நீ எவ்வளவு சிறிதாக இருக்கிறாய், சின்னதாக்கி விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பென்சில் பார்த்து சின்ன பென்சிலுடன் கேலி செஞ்சு சிரிச்சிட்டு இருந்துதான். அதுக்கு பழைய பென்சில் சிரித்து கொண்டே சொன்னதாம், நான் சிறியதாக, அதற்கு காரணம் நான் நிறைய குழந்தைகளுக்கு எழுத கற்றுக்கொள், நிறைய கதைகள் எழுதினேன், நீ பெரிதாக இருக்கிறாய், ஆனால் இன்னும் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு அந்த சிறிய பென்சில் பெரிய பென்சில பார்த்து சொன்னதாம். அதுக்கு பெரிய பென்சில் புரிஞ்சு கொண்டதாம், அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, பெரிதாக இருப்பது முக்கியம் இல்ல, பயனுள்ளதாக இருப்பது தான் முக்கியம். சரியா, அதுக்காக நாங்க படிக்கணும், உழைக்கணும், நம்ம உயர்த்தணும், அப்பதான் நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், விளையாடணும், எல்லாம் செஞ்சு நாங்க வந்துட்டு எக்ஸாம்ல 100 marks எடுத்தா தான் நாங்க வந்துட்டு எங்களுடைய கனவு, டாக்டர் ஆனும், இன்ஜினியர் ஆனும், லோயர் ஆனும் அப்படிங்கிற கனவை நாங்க வந்துட்டு நிறைவேற்ற முடியும். ஓகே, இல்லைன்னு சொன்னா நாங்க வந்துட்டு நல்ல மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்லயும் ஏசுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பேசுவாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, சரி, ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கதைகளோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கூட சொல்லிக்கொள்ள முடியும். சோ கால் பண்ணுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு எந்த குடீஸ் இந்த நேரத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். எங்க இருந்து யாரு? யார் பேசுறீங்க? தேஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் தேஜா. தேஜா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வாவ், சூப்பர். அப்ப எனர்ஜிக்கா இருக்கிறீங்க என்ன? ஓகே, இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, சொல்லி காட்டுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தேஜா. தேஜோட லைன் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு, விட்டு விட்டு பேசுது. சரி, ஓகே தேஜா, மறுபடியும் நீங்க பேசலாம். ஓகே, ஸோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க தேஜா. தேஜாக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு யாரெல்லாம் பாட்டு கேட்க நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாட்டு கொடுத்துடலாம். இப்போ இன்னொருத்தர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்கலாம். குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். யார் இது?
2: அபிஷா.
0: அபிஷா, எங்கிருந்து பேசுறீங்க? பனாவத்தை. என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: என்ன
0: சொல்லி காட்ட போறீங்க?
2: பாட்டு நல்லா இருந்துச்சு,
0: சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நன்றி. எல்லாருக்காவும் பாட்டு கேக்கலாம்.
2: தேங்க்யூ.
0: ஓகே பை. இதே போல நீங்களும் பேசலாம். இப்ப நேரம் காலை 8:30.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இந்த சனிக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரபாண்ட விருந்து மதியம் 1 மணிக்கு.
1: ஏன் குடும்பம்
0: மாசத்திற்கும் வீரத்திற்கும் இலக்கணமாய் அமைந்த தல அஜித்தின் மாபெரும் வெற்றி படைப்பு மதியம் 1 மணிக்கு. வீரம் ஒரு கார், அந்த காரை சுத்தி 4 குடும்பம். ஆனா அந்த சொப்பன சுந்தரி கார் உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? லக்கடிச்சு ஜெயிச்ச கார் கைக்கு வருமா இல்ல கையை விட்டு போகுமா? ஜாலி கலாட்டா காமெடி திரைப்படம் சொப்பன சுந்தரி, 9:30 மணிக்கு.
2: அபுலாசன்
0: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

கண்ணுக்குள்ள கண்ணு கட்டுது போல் மல்லு கட்டு புக்கில் வெட்டு வச்சா.

பசங்க திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு 1.2.6 1.2.8 உங்க சுந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். மலைப்பேட்படுத்துங்க கூட வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0.1 2 5 0.0 1 அதே போல 0.1 2 5 1 1 கழிப்பேற்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு 0.167 4 7 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதுக்கு கூட கால் பண்ணலாம். சோ இந்த மனிதர்கள் முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க விடுமுறை அப்படியே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பா அம்மா எல்லாரும் என்ன செய்வாங்க, குடிஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஆனா குடிசில அது எடுங்க இது எடுங்க அப்படின்னு சொல்லும் போதே டைம் போயிடுச்சு. ஸோ உரிய நேரத்தில் போறதுக்கு முதல்ல நாங்க அவசர அவசரமாக வெளிக்கிட்டு போக வேண்டும் நேரம், அந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக எங்களுடைய வாகனத்தை செலுத்தும். அப்படி இருக்கிற நேரத்தில் முன்னுக்கு வர வாகனங்கள் வீதி விதிமுறைகள் எல்லாங்க மீறிடுவோம், அதனால விபத்துக்கள் அதிகரிக்கும். எனவே நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா போற இடத்துக்கு பயணிக்கின்ற போது வீதி விதிமுறைகளை கவனமாக கடைபிடிக்கணும், விபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கணும். எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இதை தெளிவாக எடுத்துரைக்கணும். விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் மூலமாக எடுத்துரைக்கும் போது அவங்க இன்னும் தெளிவு பெறக்கூடும் அதில் இருக்கும். எனவே கிளின் ஸ்ரீலங்காவோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த வீதி விதிமுறைகள் தொடர்பான விழிப்பூட்டக்கூடிய எக்கச்சக்கமான நிகழ்ச்சி திட்டங்களோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சுயாதீன தொலைக்காட்சி எப்பவுமே பொறுப்புவா இந்த ஊடகம் என்ற பெயரில் இதுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ITN வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி லக்கன் எஃப்எம் சொல்லியுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எப்போதுமே எங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும். இப்பொழுது நேரம் 8:45.

வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்ட பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காத்து எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மணிக்கு. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.

0: வாட்டர் பாக்கெட் தெரிவிப்பதற்காக சுபரார ஒரு பாடல் கேட்டீங்க. அடுத்த மணி தலைத்தொடர் முடிந்திருக்கலாம். நான் ஜி ஆர் நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுப, மத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தித்வா சூறாவளியை தொடர்ந்து மலேக புகையிரத சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பயணிகளின் வசதிக்காக பொல்கஹவலவிற்கும் பேராதனியவுக்கும் இடையில் விசேட புகையிரத சேவையை முன்னெடுக்க புகையிரத திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தினமும் இந்த விசேட புகையிரத சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: பனாமாவில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா, ஈக்வடோர் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி நேற்றிரவு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் 80க்கும் மேற்பட்ட தொடர் அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. எனினும் இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. மேலும் பனாமாவின் 6 மாகாணங்களில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ள போதிலும் பனாமா கால்வாய் மற்றும் சர்வதேச விமான நிலையம் வழமை போல் இயங்கி வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: நியூ திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் சுபரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மணித்தாளத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டீங்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யாரு இந்த மணித்தாளத்துல ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். குட் மார்னிங். உங்க பேர் என்ன?
1: பூர்விகா.
0: பூர்விகா, எங்க இருந்து பேசுறீங்க? யாரு பக்கத்துல சொல்லி கொடுக்கிறது? அப்பாவா? அப்பட பேர் என்ன? என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? கேக் தானா கிஃப்ட்? நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி குடுக்கறது இல்லையா அண்ணாக்கு? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாட்டு கேப்போமா? ஓகே,
1: தாத்தா பாட்டி.
0: ஓகே, எல்லாருக்காகவும் பாட்டு கேட்கலாம். நன்றி, பாய்.
1: பாய்.
0: ஓகேடா. சரி, இதே போல நீங்கள் மலைப்பேற்படுத்துங்க, பேசலாம். 0-1-2-2-5 0-1 கதை போல 0-1-2-2-5 1-1-1 அழைப்பேற்படுத்தலாம். இப்ப பாடல் வருது, கேளுங்க.

0: மதக்கதர் அஜா திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனியுடைய இசைகள் பாடல் கேட்டீங்க. நேரம் 9:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: One that you wanna listen to.

0: விஷயத்தை.
1: இன்னைக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு சொல்றியா தங்கம்?
2: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
1: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்.
3: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனை:
4: இந்த சனிக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சிகளில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரபாண்ட விருந்து மதியம் 1 மணிக்கு. வாசத்திற்கும் வீரத்திற்கும் இலக்கணமாய் அமைந்த தல அஜித்தின் மாபெரும் வெற்றி படைப்பு மதியம் 1 மணிக்கு. வீரம் ஒரு கார், அந்த காரை சுத்தி 4 குடும்பம், ஆனா அந்த சொப்பன சுந்தரி கார் உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? லக்கடிச்சு ஜெயிச்ச கார் கைக்கு வருமா இல்ல கையை விட்டு போகுமா? ஜாலி கலாட்டா காமெடி திரைப்படம் சொப்பன சுந்தரி, இரவு 9:30 மணிக்கு.
5: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
6: கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின்

மாலை திரைப்படத்துக்காக ஹிப்ஹாப் தமிழாவினுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் காலை 9:22 ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டுட்டீங்க, நம்ம வாசனத்தில் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு குடிஸ். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு கிடைந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. மழை பேர்படுத்துங்க 0312-2005-0001, அதே போல 0312-2005-1111 அழைப்பேற்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட ஷேர் பண்ணலாம். இப்ப நான் இந்த மத்தியாளத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று சொல்றேன், நீங்க கால் பண்ணுங்க கேட்டுட்டு. ஓகே, இதே போல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கதையெல்லாம் சொல்லலாம், பாட்டு படிக்கலாம். அதே போல வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன அக்கடை கூட, அண்ணாட கூட, தம்பிட கூட, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட கூட, இப்ப விளையாடும் போதெல்லாம் என்னெல்லாம் குடும்பத்தான பண்ணீங்க, எப்படி எல்லாம் விளையாடுனீங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுன்னு அப்படிங்கறதே நீங்க என் கூட சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, பறக்க முடியாத ஒரு குருவியை பார்த்து தான் நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டுல ஒரு சின்ன குருவி இருந்ததா, அதுக்கு ஒரு இறக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்ததா. ஏனைய குருவிகள் எல்லாம் உயரமாக பறக்குமாம், இது மட்டும் பறக்க முடியாமல் கீழே விழுந்து விடுமாம். பறக்கிறதுக்கு முயற்சி செய்யுமா, ஆனா உயரமா பறக்க முடியாம கீழே விழுந்துருமாம். எல்லாருமே சிரிப்பாங்களா, இவங்க இந்த சின்ன குருவி பறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கீழே விழும்போது எல்லா குருவிகளும் சிரிக்குங்களாம். அப்போ அந்த குருவி அழுது கொண்டே அம்மாவிடம் போனதா, அம்மா சொன்னாங்க, அந்த குருவியை பார்த்து, நீ உயரமாக பறக்க முடியாவிட்டால் என்ன, தாழ்வாக பறந்து கொள்ளு. யாரும் பார்க்காத அழகான பூக்களையும் புழுக்களையும் நீதானே முதலில் பார்ப்பாய் அப்படின்ட்டு அம்மா அந்த சின்ன குருவியை பார்த்து ஆறுதலா சொன்னாங்களாம். அண்டிலிருந்து அந்த குருவி தாழ்வாக பறக்க ஆரம்பிச்சிச்சாம். அது கண்ட அழகான பூக்களையும் தண்ணீர் இருக்கும் இடங்களையும் ஏனைய பறவைகளுக்கும் காட்டி கொடுத்ததாம். கடைசியில காட்டிலேயே, அந்த காட்டிலேயே வழிகாட்டியாக ஓகே அந்த சின்ன குருவி மாறிஞ்சாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன குருவி தான் அங்க கெத்தா ராஜா உயர்மா இருந்ததாம். சோ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய குறை இருப்பது போல் தோன்றுவதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த தனித்திறமை. நம்ம கிட்ட என்னையாவது ஒரு குறை இருக்கும், அப்படி அதை மற்றவங்க வந்து கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, அதுதான் நமக்கான டேலண்ட். ஓகே, அதை நாங்க டெவலப் பண்ணிட்டு முன்னுக்கு வந்தா நாங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இதே போல உங்களுக்கு பிடிச்ச கதைகளும் நீங்க கூட ஷேர் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்போ நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: ஒழித்த பாடல் அது சம்திங் சம்திங் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அடுத்து தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அழைப்பை படுத்துங்க. பேஸ் எல்லாம் 0321 2705 0031 அதே போல 0321 2705 1 அழைப்பை படுத்துங்க. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு 0160 47 10 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு. அழைப்பை படுத்துங்க. பேஸ் எல்லாம் இப்போ நேரம் சரியாக காலை 9:30
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
2: 2 லட்சத்து 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ-பைக் கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.
3: அபுலாசன்
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: கூடவே பிறக்கணும். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக டி இமானின் இசையில் பாடல் கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டீங்கிறது 102.6 102.8 நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 9:36 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இங்க கூட பேசுறதுக்கு ஆதிசிங் வந்திருக்கிறாங்க. ஹலோ,
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? சரி, ஓகே, மூணு பேர். ஓகே சரி, நீ கிளாஸ் உங்களுக்கு
1: இல்ல?
0: கிளாஸ் எல்லாம் இல்ல. அப்ப ஃப்ரீ நீங்க இன்னைக்கு ஃபுல்லா?
1: ஆமா.
0: ஓகே, விளையாட போவீங்களா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட? விட்டு என்னாச்சு? அப்படிங்களா, நீங்க வந்து ரேடியோ கேட்டு பேசாம காலே பேசணும். ஓகே சரி, இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஹலோ,
1: அறியாமை என்னும் அரிய தீபம் ஏற்றி வருகிறது. வெறும் கல்லாய் இருந்த என்னை மாற்றிய எங்களது ஆசானோருக்கு மனமார்ந்த நன்றிகள்.
0: அவ்வளவுதான், முடிஞ்சு.
1: ஆமா,
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது, நல்லா சொன்னீங்க. அடுத்த முறை நீங்க வாங்க பேசலாம். ஓகேவா? சரி, எல்லாருக்கும் பாட்டு. ஓகேமா, எல்லாருக்கும் பாட்டு கேப்போமா? சரி, ஓகே, நன்றி, பாய்
1: பாய் கா.
0: ஓகே, இதே மாதிரி நீங்களும் வாங்க இந்த பக்கம் அல்பேட் படுத்துங்க, பேசலாம். நீங்க கேட்டுட்டு சிறுவர் உலகம். இப்போ இன்னும் ஒருத்தர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning.
2: Hello.
1: Hello.
0: Good morning. எங்க பேசுங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓ, என்ன சொல்லி காட்ட போறீங்க? அப்ப நிறைய பாடல் எல்லாம் தெரியும் இல்லையா? சரி, ஓகே சொல்லுங்க. சரி, அவங்க வெக்கப்படுறாங்க, படிக்கிற மாதிரி தெரியல. ஹலோ, சொல்லி காட்டுங்க. சரி, ஓகே, அவங்க சொல்ற மாதிரி இல்ல, நம்ம பாட்டு கேட்கலாம். மரசல் திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மான் இசையில் வருகிறது பாடல்.

0: பாடல் கேட்டீங்க. நேரம் 9:40.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலட வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. 9:30 காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் திரை உலகின் நட்சத்திரம்
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் விஜய் பிரகாஷ். ஒலிக்கும் பாடல் கோ திரைப்படத்துக்காக.

0: ஆஃப் தி டே.
1: ஒலிக்கார்ந்துகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் டாப் சாட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்புக்கு டேசுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே, ஹாப்பி வீக்.

0: நன்றி ஜிஆர். நேரம் காலை 10 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மாக்குமர பார்க் அண்ட் ரைட் வசதிகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் 54.9% அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இதற்கமைய முதல் காலாண்டில் 34,284 காணப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை மூன்றாவது காலாண்டில் 53,129 அதிகரித்துள்ளது. மெட்ரோ பஸ் சேவையின் பின்னர் மாக்குமர பார்க் அண்ட் ரைட் வசதிகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் மக்கள் தமது அன்றாட போக்குவரத்து தேவைகளுக்காக வசதியான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா ரஷ்யா டீசல் மீதான தடைகளை தற்காலிகமாக நீக்க தீர்மானித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியுடனான வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அதிக அளவிலான டீசல் எரிபொருளை சந்தைக்கு விநியோகிக்க ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தனது ட்ருத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், புட்டினுடனான பேச்சுவார்த்தை மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய டீசல் சுத்திகரிப்பு நிலையங்களின் நிலைமைகளுக்குட்பட்டு குறித்த எரிபொருள் இருப்பை உடனடியாக விநியோகிக்க ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த டீசல் இருப்பை கொள்வனவு செய்யும் தரப்பாக அமெரிக்காவும் செயல்படக்கூடும் என்றும் டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். வசந்தம் FM இன் அடுத்த மணித்தியால செய்திகளை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல் உலகம் மாறும்.

நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சிவானி வந்தாச்சு. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையூடாகவும் www.vasanfm.lk என்ற இணையதள முகவரி ஊடாகவும் டாப் சேட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பாடலுக்குமே ஒரு நினைவு இருக்கும் இல்லையா? சில பாடல்கள் நம்மை சீர்க்க வைக்கும், சில பாடல்கள் கடந்த காலத்துக்கு அழித்து செல்லும், இன்னும் சில பாடல்கள் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத உணர்வுகளை கூட இசையால சொல்லிவிடும். அப்படிப்பட்ட 90களுடைய இறுதியில இருந்து 2000களுடைய ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில போட்டி போட தயாராகவே இருக்குது. எனவே இந்த பாடல்கள் உங்கள் மனம் கவர்ந்த பாடலா இருக்கும் அப்படின்ல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. கடந்த வாரம் முதல் 5 இடங்களை பிடித்த பாடல்கள் இந்த வாரமும் அதே இடத்துல இருக்க போதா, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு புதியதாக 5 பாடல்கள் வரப்போகுதா அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்னா உங்களுடைய கவுண்டன், உங்களுடைய ஓட் தான் இந்த வாரமும் நிகழ்ச்சியில வந்து சூப்பரா அப்படியே அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பாடல் வந்து அழித்து செல்ல போகுது. இந்த வாரம் என்னென்ன பாடல்கள் போட்டியிட போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் இல்லையா? ரைட், ஓகே, அதே எதிர்பார்ப்போட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நாங்க அந்த பாடல் இந்த வாரம் எந்தெந்த பாடல்கள் போட்டியிடுது அப்படின்றத வெயிட் பண்ணி கேட்கலாம்.

பூ மலரும் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் உழைத்து வருகிறது. போட்டியிடுகின்ற

0: இப்ப நாங்க கேட்க போற பாடல் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு வெளியான குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் தான் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 15வது இடம். இந்த பாடல பாத்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் இணைந்து பாடியிருப்பாங்க. இசையமைப்பாளர் தேனிசைத்தன்ற தேவாவின் இசையில நம்ம வைரமுத்து அவர்களிடம் வந்து வரி எழுதியிருப்பாங்க. ரொம்பவுமே இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலோட அழகு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயற்கையில ஒரு மொட்டு மலர்வதையும் காதல் மனதில் மலர்வதையும் ஒன்றாக ஒப்பிட்டு சொல்லும் விதம் தான் இந்த பாட்டுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு இனிமை சேர்க்க ஒரு விடயமா கூட இருக்குது. காற்று மெதுவாக தொட்டு மலரை மலர செய்வது போல சில நேரங்கள்ல ஒருவருடைய அன்பு நம் மனதுல வந்து மறந்திருக்கும் காதலை வெளிக்கொண்டு வரும் அப்படின்றத ரொம்பவுமே அழகா வெளிப்படுத்திருப்பாரு நம்ம வைரமுத்து அவர்கள். அவருடைய வரிகள்ல இந்த பாடலுக்கு வந்து உயிர் கொடுத்திருப்பாங்க நம்ம ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம். ரொம்பவுமே ஒரு இனிமையான பாடல். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 15வது இடத்தில் இருக்கும் பாடல் இது குஷி திரைப்படத்துக்காக.
1: This week number 15.

0: சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை மூன்று நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
5: This week number 14.

0: நீ வருவா என திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது. பாடல்கள் மீதமாக இருக்கிறது. நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக அவள் வருவாளா, பிரியமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா, அதே போன்று ஜெயம் திரைப்படத்துக்காக கோடி கோடி மின்னல்கள், ஜே ஜே திரைப்படத்துக்காக காதல் மலையே, ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்துக்காக விழாமலே இருக்க முடியுமா, அதே போன்று சந்திரமுகி திரைப்படத்துக்காக கொஞ்ச நேரம், யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக வெண்மேகம் பெண்ணாக, அதே போன்று என் ஆசை மச்சானி திரைப்படத்துக்காக கருப்பு நிலா, தீனா திரைப்படத்துக்காக சொல்லாமல் தொட்டு செல்லும் கண்கள், ஜெமினி திரைப்படத்துக்காக பெண் ஒருத்தி, வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒருமுறை, அதே போல ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்க, நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆரோரோ என்று கிட்டத்தட்ட ஒரு 13 பாடல்கள் மீதமாக இருக்கின்றன. இந்த 13 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த முதல் 5 இடங்களை பிடிக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்றத நீங்க தான் கால் பண்ணி ஓட் பண்ண போறீங்க. 0312-775-0003, அதே போல 0312-775-111 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் பயம் இணைந்து கொள்ளலாம். 0-6-0-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் பயம் இணைந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வாசத்தின் ஊத்தியாபுரமான முகநூல் வழியாக போனீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய நாளுக்கான டாப் சேர் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர்லையும் கூட இன்றைய நாள் போட்டியிடுகின்ற 15 பாடல்களும் அப்படியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த 15 பாடல்கள்ல இப்ப 2 பாடல்கள் ஒழித்து ஓய்ந்திருக்குது இல்லையா. மீதம் இருக்கக்கூடிய பாடல்கள்ல உங்கள் மனம் கவர்ந்து முதல் 5 இடங்கள் இந்த வாரம் இந்த பாடல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கின்ற பாடல்களை அப்படியே நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதையும் நான் நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். நேரம் காலை 10 மணி கடந்து 33 நிமிடமாக இந்த வரை நிகழ்ச்சி நாங்க அடுத்து கேட்க போற பாடல் இது. இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் 13வது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு தான் கேட்க போறோம். 1997 வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்தின் அவள் வருவாளை என்ற பாடல் தான் இந்த வாரம் நம்ம டாப் சேர்ட் நிகழ்ச்சியில் 13வது இடத்தில் இருக்கின்றது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஹரன் மற்றும் ஷாஹுல் அமித் இணைந்து பாடியிருப்பாங்க. இசையமைப்பாளர் தேவாவின் இசையில பாடல் வரிகளை நம்ம வைரமுத்து தான் எழுதியிருப்பாரு. வைரமுத்து அப்படின்னு சொன்னாலே பாடல் வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா. ஒருவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற அந்த கேள்வி வந்து நம்ம எல்லோரும் மனதுக்குள்ளுமே மீண்டும் மீண்டும் அப்படியே வந்து கொண்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையுமே கேள்வியாக மாற்றி இருப்பதுதான் இந்த பாடல சிறப்பாகவும் இருக்குது. வைரமுத்து அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய கற்பனையை வந்து இந்த பாடலுக்கு வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு அப்படின்றது எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. பாடலோட தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா ஒரு காத்திருப்பு இருக்கும் இல்லையா. அவள் வருவாளா அப்படின்னு சொல்லிதான் பாடலோட டைட்டிலும் கூட ஆரம்பிக்கும். அந்த காத்திருப்புக்கு இசையும் குரல்களும் உயிர் கொடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். 90களுடைய தமிழ் இசையை விரும்பும் நேயர்களுக்காக இதோ அவள் வருவாளா என்று பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சேர்ட் நிகழ்ச்சியில் 13வது இடம்.
1: This week number 13.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தமிகம் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் விஜய் பிரகாஷ். அளிக்காரமிகம் பாடுறது எந்திரன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் விஜய் பிரகாஷ் பாடுகின்ற ஒற்றுமையான பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அப்படி ஒரு உணர்வு வந்து சில நேரங்கள்ல தேடலும் இருக்கணும், அதற்கான காத்திருப்பும் இருக்கணும். அந்த உணர்வின் ஒரு பகுதியாகத்தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கும் கூட சொல்லலாம். அந்த தேடலை வந்து மழை மற்றும் இயற்கை மனிதனுடைய இயக்கத்தோடு இணைத்து வெளிப்படுத்தும் ஒரு இனிமையான பாடல் தான் ஜே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற காதல் மலையே என்ற பாடல். இந்த பாடலுக்கு கவி வரிகளை வந்து நம்ம வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. இசையமைப்பாளர் பரத்வாஜன் இசையில ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் வந்து 2003 வெளியான ஒரு காதல் பாடல், காதலோட காத்திருப்பை வெளிப்படுத்தும் ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் வெளியானதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அதிகமாக கொண்டாடி தீர்த்த ஒரு பாடலாம் கூட இருக்குது. இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் 11வது இடத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நீர்கொழும்பிலிருந்து இஷாம். இவருக்காகவும் இந்த பாடல் நாங்கள் அடுத்து ஒளிபரப்பலாம். அதுக்கு அதனைத் தொடர்ந்து இப்போ நாங்கள் முகநூல் வழியாக இருக்கும் உறவுகளையும் இணைத்துக்கொள்வோம். அன் வண காலை பொழுது வணக்கங்களோடு சென்னையிலேருந்து நாகராஜன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி. இன்றைய தினம் முதலிடத்தில் இருக்கும் பாடல் பாரதி கண்ணம்மா பாடல் தான் அப்படின்னு சொல்லி ஆரையும் பதிந்து இதயரத்தினம் வந்திருக்கிறாங்க. ஹலோ சிவானி, அன்பான காலை பொழுது வணக்கம். பாடல்கள் இனிமை சேர்க்குதோ இல்லையோ, உங்கள் இனிய குரல் நிகழ்ச்சிக்கு இனிமையை சேர்த்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. பாடல்கள் எல்லாமே வேற லெவல், சூப்பர். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஷாருக்ல இருந்து அக்குரணை வந்திருக்கிறாங்க. மணிக்கவும் அக்குறையிலிருந்து ஷாருக் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி ஷாருக் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக்க இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. பழனர்விலிருந்து பூவன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி. இந்த வாரம் டாப் சாட்டினுடைய பாடல் தேர்வுகள் அத்தனையும் அருமை, வாழ்த்துக்கள். இந்த வாரம் முதலிடத்தில் வெண்மேகம் பின்னாக இன்று யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொன்ன பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்றத. பிரஷாத் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கம். பாடல்கள் இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. பூனா கலந்து விஜய் வந்திருக்கிறாங்க, முதலிடத்தில் வெண்மேக பெண்ணாக, இரண்டாம் இடத்தில் நெஞ்சு ஒருமுறை என்று அவருடைய வாக்குகளையும் பாடல்களுக்கு வந்து பதிவு செய்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு செல்வ செந்தி சுதன் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய நீலா வணிகிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும். ஷக்லா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. குறிஞ்ச கிழந்த அசோதன் வந்திருக்கிறாங்க, முதலிடத்தில் பார்த்து பார்த்து அதே போன்று இரண்டாம் இடத்தில் அவர் தெரிவு செய்த பாடல் அது ஒழித்து ஓய்ந்து விட்டது. மூன்றாம் இடத்தில் கற்புனிலா, அதே போன்று நான்காம் இடத்தில் பெண்ணொருத்தி என்று அவருடைய தெரிவு பாடல்களையும் அப்படியே பகிர்ந்திருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அசூர்தின், நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்றத. ரைட், ஓகே. இதே போன்று மூதூர் பாட்டித்திலிருந்து கமலஹாசன் வந்திருக்கிறாங்க, அவரும் கூட பெண்ணொருத்தி பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. இதேவேளை ரைஜினோட் நாவட் கடந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களா, அவர் தெரிவு செய்திருக்க பாடல் இது பாரதி கண்ணம்மா என்று சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாரோட தெரிவுகள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய வாக்குகளையும் பதிவு செய்ய அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 3 போல 0312 775 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகி இணைந்து கொள்ளுங்க. 0767 4710 26 என்று எமது வட்ச பிள்ளைகள் இணைந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த வாரம் 11வது இடத்தில் இருக்கும் பாடுவது ஜே ஜே திரைப்படத்துக்காக காதல் மலையே.
1: This week number 11.

0: ஜிடிஏ திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது. நேரம் காலை 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பொரளஸ்கமுவ மாலனி புலத் சிங்கள மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்த சந்தேக நபர் ஒருவர் ஹோமாகம பிராந்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 4ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் குறித்த வீட்டில் தங்கியிருந்த 74 வயதுடைய நபர் மீது கைத்துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஹோமாகம பிராந்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் நேற்று பிற்பகல் மாகும்புர சுதந்திர மாவத்தைக்கு திரும்பும் சந்திக்கு அருகில் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொடகம ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என்றும் அவரை இந்த கொலையை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் மேல்மாகாணத்தின் தெற்கு குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விவசாயி ஒருவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வனவள அதிகாரியொருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் புத்தளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளை பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியில் விவசாயம் மேற்கொண்டு வரும் விவசாயி ஒருவர் தொடர்ந்து அந்த காணியில் பயிர் சேகையை மேற்கொள்வதற்கு சட்டரீதியான தடைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவே குறித்த அதிகாரி இவ்வாறு லஞ்சம் கோரியுள்ளார். புத்தள பேருந்து நிலையத்துக்கு அருகில் பணத்தை பெற்றுக் கொண்டிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த அதிகாரி மாத்தறை பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவாரில் அமைந்துள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்படும் என்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேற்று அறிவித்துள்ளார். இந்த விமான நிலையம் நரேந்திர மோடி சர்வதேச விமான நிலையம் நொய்டா என அழைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி அரசு தலைமை பொறுப்பில் தொடர்ந்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை கௌரவிக்கும் வகையிலான தீர்மானத்தையும் மாநில அமைச்சரவை நிறைவேற்றியுள்ளது. மோடி 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதல்வராக பதவியேற்றார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு முதல் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து வருகிறார். இதன்படி அவர் அரசு தலைமை பொறுப்பில் தொடர்ந்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். நொய்டா சர்வதேச விமான நிலையமானது டெல்லி தேசிய தலைநகர் பகுதியின் 2வது மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் 5வது சர்வதேச விமான நிலையமாகும். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினராக இருந்தவாறு மோடி நாட்டை வழிநடத்துவது மாநிலத்துக்கு பெருமை என்றும் ஆதித்யநாத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எமது பிரதான செய்திகளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடி

0: நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். டாப் சார்ட் நிகழ்ச்சியோடு 90களின் இறுதியில் இருந்து 2000களின் ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் அப்படியே நிகழ்ச்சி வந்து போட்டி போட்டுக் கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 6 பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சி வந்து ஒளித்து ஓய்ந்திருக்குது. மீண்டுமாக பாத்தீங்கன்னா சந்திரமுகி திரைப்படத்துக்காக கொஞ்ச நேரம், அதே போன்று இன்னாசை மச்சானி திரைப்படத்துக்காக கருப்பு நிலா, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்துக்காக விழாமலை, அதே போன்று பிரேமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா, அதே போன்று நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆராரோ, ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்க, வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் ஒருமுறை, அதே போன்று ஜெமினி திரைப்படத்துக்காக பெண் ஒருத்தி, தீனா திரைப்படத்துக்காக சொல்லாமல் தொட்டு செல்லும் கண்கள் என்று மீதமாக 9 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 9 பாடல்கள் உங்கள் மனம் கவர்ந்த முதல் 5 இடங்கள் பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத தொடர்ந்து மெனிந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். அழைப்பு நேற்படுத்துங்கள். 0112 775 0003, அதே போன்று 0112 775 0011 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. 0706 0407 10 26 என்ற எமது வாட்ஸ்அப்பையும் இணைந்து கொள்ளலாம். 0706 0407 10 26 என்ற எமது வாட்ஸ்அப்பையும் இணைந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம வாசத்தின் 100% முகல் பக்கமா போனீங்கன்னா இன்றைய நாளுக்கான டாப் சார்ட் நிகழ்ச்சியான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டரும் கூட பாத்தீங்கன்னா 15 பாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 15 பாடல்களை முதல் 5 இடங்கள் பிடிக்கும் பாடல்கள் என்ன அப்படின்றத மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அதே நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் காலை 11:12 இந்த வேலை அளிப்பில் ஒரு சொந்த வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம் அருள்மொழி. சந்தோஷமா இருக்கிறேன் அருள்மொழி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: நினைக்கிறீங்க அப்படியா?
1: நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறாங்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நண்பர்களோட வேலை செய்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்குமே பெரிய ஹாய் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த வாரம் டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 9வது இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2005 ஆண்டு வெளியான இருந்து கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிதான் இந்த வாரம் இந்த பாடல் வந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட பாடலையே இந்த பாடல் வந்து நம்ம மதுபாலகிருஷ்ணன் மற்றும் ஆஷா போஸ்லே பாடி இருக்கிறாங்க. இசையமைப்பாளர் வித்யாசகர இசையில யுகபாரதி அவர்கள் தான் வரி எழுதியிருப்பாரு. யுகபாரதியோட வரியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரு குரல்களுமே ஒன்று கொண்டு பதிலளிக்கிற மாதிரிதான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கும். கொஞ்ச நேரம் பேச வேண்டும், அந்த இனிய தருணம் இன்னும் கொஞ்ச நேரம் நீடிக்க வேண்டும் என்று காதலர்களோட விருப்பத்தை வந்து சொல்ற மாதிரிதான் இந்த பாடல் வந்து யுகபாரதி அவர்கள் வந்து வரி எழுதியிருப்பாரு. அன்றாட வாழ்க்கையில நேரம் குறைவாக இருந்தாலும் கூட நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட செலவிடும் சில நிமிடங்கள் கூட மிகவும் மதிப்பு மிக்க நிமிடம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துற மாதிரி அந்த உணர்வு வந்து ரொம்பவுமே அழகா வெளிப்படுத்திருப்பாரு நம்ம யுகபாரதி அவர்கள். அதற்கு ஏற்றாற் போல இருவரும் சேர்ந்து பாடியிருக்கிற இந்த பாடல் வந்து இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 9வது இடம். இது சந்திரமுகி திரைப்படத்துக்காக.
2: This week, number 9.

0: யோகி திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோய்கிறது. நேரம் காலை 11 மணிக்கு 19 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும்.
3: நீங்க கேக்குற மாதிரி 2ல 1 சொல்ல ரொம்ப நாளாகும்.
2: 2ல 1 சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
1: 2ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
5: Top chart. This week, number 8.

0: நடுப்பகுதியில் இருந்து அதை போன்று 2000 ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர்ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பாடல்கள் மீதமாக பாத்தீங்கன்னா, வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சும் ஒரு முறை, ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்துக்காக விழாமலே இருக்க முடியுமா, அதே போன்று நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் லாராரோ, ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்க, பிரியமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா, அதே போன்று ஜெமினி திரைப்படத்துக்காக பெண் ஒருத்தி, தீனா திரைப்படத்துக்காக சொல்லாமல் தொட்டு செல்லும் என்று கிட்டத்தட்ட 7 பாடல்கள் மீதமாக இருக்கின்றன. இந்த 7 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க மக்களை, 0312-275-0003, அதே போன்று 0312-275-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையை இணைந்து கொள்ளுங்க. 0-7-40-26 என்று எமது வாட்ஸ்அப் மூலம் இணைந்து கொள்ளலாம். அதே மட்டும் இல்லாமல் வசதியினுடைய உத்தியோகபூர்வமான முகன் வழியாக போனீங்க அப்படின்னு சொன்னா டாப் சாட் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 15 பாடல்களும் அப்படியே உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 15 பாடல்கள் உங்கள் மனம் கவர்ந்த முதல் 5 இடங்களில் படிக்கக்கூடிய பாடல்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எஸ்பிபி மற்றும் சரண் கே எஸ் சித்ரா பாடியிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் மரகத மணியோட இசையில நான் முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலுக்கு வந்து வரிகளையும் எழுதியிருப்பாரு. காதல் ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் மாற்றங்களையும், ஒருவர் மற்றொருவருக்கு நெருக்கமானவராக மாறும் தருணத்தையும் மையமாக கொண்டதுதான் இந்த பாடல். இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்துக்காக வந்திருந்தது. விழாமலே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிமையான பாடல் கூட சொல்லலாம். பெண் மற்றும் ஆண் குரல்கள்ல இணைப்பு இந்த பாடலுக்கு வந்து ரொம்பவே ஒரு உரையாடல் மாதிரிதான் இந்த பாடல் வந்து தொடர்ந்தும் கொண்டு போய்கொண்டே இருக்கும். காதலின் மென்மையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இசையும் வரிகளும் அமைந்திருக்கக்கூடிய பாடலும் இருக்குது. மரகத மணியோட இசையில வந்து சொல்லவே வேணாம் இல்லையா, அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இந்த பாடல் வெளியானது இப்போ வரைக்குமே எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். காதலில் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்றத வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த பாடல் கூட இருக்கும். இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 7வது இடத்தில் இருக்கும் பாடல் இது ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்துக்காக.
1: This week, number 7.

0: நடுத்தரளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை மூன்று நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சலாம் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட.
1: வசந்தம் FM 102.6 102.8
2: Top chart. This week number 6.

0: வசீகரா திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒலித்து வருகிறது இந்த வாரம் டாப் சாட் நிகழ்ச்சியில். ஐந்தாவது இடம் அல்ல, ஆறாவது இடத்தில் இருந்து பாடினது. கடந்த வாரம் பாத்தீங்கன்னா முதல் ஐந்து இடங்களுக்குள்ள இருந்த பாடல் அந்த பாடல். அந்த பாடலே அப்போ ஆறாவது இடம் என்று சொன்னா முதல் ஐந்து இடங்கள் கூடிய பாடல் என்ன அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இல்லையா? ரைட், ஓகே. மீதமாக பாத்தீங்கன்னா நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் லாராரோ, ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்காதே போன்ற பாரதி கண்ணம்மா, பிரியமுடன் திரைப்படத்துக்காகவும், தீனா திரைப்படத்துக்காக சொல்லாமல் தொட்டு செல்லும் கண்கள் அதே போன்ற ஜெமினி திரைப்படத்துக்காக பெண்ணொருத்தி என்று மீதமாக ஐந்து பாடல்கள் இருக்கின்றன. இந்த ஐந்து பாடல்கள்ல முதல் இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்றதுதான் இப்ப எல்லோருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதே எதிர்பார்ப்போடு நீங்களும் தொடர்ந்தும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-275-3 அதே போன்று 0312-275-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகி இருந்து கொள்ளுங்க. 0-7-6-47-10-26 என்ற இந்த வாட்ஸ்அப் மூலம் இது கொள்ளும். இப்ப நம்ம பேசுறதுக்காக வாகனிலிருந்து கோகிலன், வணக்கம்.
1: வணக்கம், கோகிலன்.
0: எப்படி இருக்கீங்க கோகிலன்?
1: எனக்கு தெரிஞ்சு எல்லா பாடலும் அருமையான பாடல். ஒரு வருஷம்
0: பாடலை தொடர்ந்து நாங்க கேட்கலாம் இல்லையா? பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்துக்காக வித்யாசகடைசியில் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் காலை 11 மணி கடந்து 45 நிமிடம்.
1: நேயர்களின் தெருவில்,
2: நேயர்களின் தெருவில்
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம்,
2: நட்சத்திரம்
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே,
2: ஸ்டார் ஆஃப் தி டே.
0: வசந்தம் FM இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் விஜய் பிரகாஷ். அழைக்க ஆரம்பிக்கும் பாடலது மனம் கொத்தி பறவை திரைப்படத்துக்காக டிமான இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மய ஸ்ரீபதா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 102.8 டாப் சார்ட் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இந்த நேரம் மலைப்பின் ஊடாக ஒரு சந்தம் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன் சரோஜினி. சொல்லுங்க, இந்த வாரம் இந்த பாடல் முதலிடம்.
2: ஐயா படத்தில் ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் அந்த பாடல் தான் மேடம்.
1: இந்த வாரம் அந்த பாடல் முதலிடத்தை படிக்கதான வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி. என்று ஐந்து பாடல்கள் மீதமாக இருக்கின்றன. இந்த ஐந்து பாடல்களில் முதல் இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொண்டு வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 3 2 8 75 0 0 3 3 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 வாசனையும் அது வச்சப்படியாகவும் இணைந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருஷத்தை 100 மகுடன் வழியாக இணைந்து கொண்டு டாப் சாட் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர் கீழே உங்களோட கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்கள். அதையும் நான் நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இப்போ நாங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அந்த பாடல் வரிசைக்கு நாங்கள் இப்போ வரப்போறோம். இப்போ நாங்கள் 5வது இடத்துல இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த வாரம் நம்ம டப்சர் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல இருக்கும் பாடுறது நரசிம்மா திரைப்படத்துக்காக. 2001 வெளியான திரைப்படம் தான் நரசிம்ம திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அமைந்த எல்லா பாடல்களுமே ரொம்பவுமே அற்புதமான பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலில் வந்து காதல் ஆராரோ பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இந்த பாடல் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் இருந்தது, இந்த வாரம் 5வது இடத்தில் இருக்கின்றது. தொடர்ந்தும் அடுத்த வாரம் இந்த பாடல் எந்த இடத்த பிடிக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும் இல்லையா. மகாலட்சுமி ஐயர் மற்றும் சாய் சிவன் ஆகியோர் இணைந்து பாடியிருப்பாங்க மணி சர்மா அவரோட இசையில. யுகபாரதி அவர்கள் தான் இந்த பாடலுக்கு வந்து வரிகளையும் எழுதியிருப்பாரு. இந்த பாடலோட சிறப்பே பார்த்தீங்கன்னா காதலை ஒரு தாளாட்டை போல மென்மையாக அழைக்கும் தலைப்பிலேயே தொடங்குது. ஆனால் பாடல் முழுவதுமே காதலோட ஈர்ப்பு, பிரிவை ஏற்கக்கூடியது, பிரிவை ஏற்க முடியாத அந்த மனநிலை மற்றும் காதலை நீடிக்க வேண்டும் அப்படின்ற விருப்பம் ஆகிய உணர்வுகள் இந்த பாடல் முழுக்க அப்படியே யுகபாரதி அவர்கள் அவருடைய வரிகள்ல வந்து அப்படியே வெளிப்படுத்தியிருப்பார்னு கூட சொல்லலாம். இந்த பாடல் வந்து எந்த காலத்திலுமே ரொம்பவுமே ஹிட்டான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க ஹட்டன்ல இருந்து யசோதி இணைந்து கொண்டு இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அதே போல நௌஷத் அட்டாளிச்சிருந்து நிகழ்ச்சியுடைந்து கூட இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அர்பானந்த ஃபரிதாவும் நிகழ்ச்சியுடைந்து கூட இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்காங்க. அதே போல யாழ்ப்பாணத்து லோஷாவும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அதே போல மதுரையிலிருந்து சண்முகசுந்தரம் நிகழ்ச்சியுடைந்து கூட இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெஜினோட் நாவட் கடந்த நிகழ்ச்சியுடைந்து கூட இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைவர்கள் சிவா நிகழ்ச்சியுடைந்து கொண்டு இந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. மஸ்கில பிரான்சிக்ல இருந்து அஜித்தும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு இந்த பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த பாடல் வந்து முதலிடத்துல இல்லை, இருந்தாலும் கூட 5வது இடத்தில் இருக்கின்றது. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 5வது இடத்தில் இருக்கும் பாடல் இது நரசிம்மா திரைப்படத்துக்காக.
0: This week number 5.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஏ மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு, ஏ வாடி கூலிங் வாட்டர் மெலன்னு ஏ பியூட்டி பஃபூன்.
2: ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து வசந்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இருந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அனுமதி, பிரதமர் தெரிவிப்பு. சவுதியில் இருக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகத்தின் செய்தி. பார்க் அண்ட் ரைட் வசதிகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். உலக அமைதிக்கான நோபல் பரிசு குறித்து பகிரங்க கேள்வி எழுப்பியுள்ளார் டொனால்டு டிரம்ப்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய பல முன்மொழிவுகளுக்கும் கொள்கைகளுக்கும் அமைச்சரவை அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் தன்னார்வ ஆலோசனைக் குழுவுடன் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட கல்வி மறுசீரமைப்புக்கான கருத்தாக்க ஆவணம், தேசிய கல்வி நிர்வாகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு மற்றும் முதலாம் வகுப்பு முதல் 11 வகுப்பு வரையான மாணவர் மதிப்பீட்டு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப் பெற்றுள்ளது. உயர்தர பரீட்சைக்கான மதிப்பீட்டு கட்டமைப்பு தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய கல்வி சபையை நிறுவுவதற்கான அறிக்கைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கான சட்டமூலங்களை தயாரிப்பதற்கு கல்வி அமைச்சின் ஊடாக குழுவொன்றை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான கொள்கை தேசிய கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துடன் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாடசாலை கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக 5 ஆண்டுகளில் 96 பில்லியன் ரூபாய் செலவிலான திட்ட முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையை நிறைவு செய்யும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள், கல்வியியற் கல்லூரிகள் மற்றும் தொழில் கல்வி நிறுவனங்களுக்கு தனித்தனியாக விண்ணப்பிப்பதில் ஏற்படும் நிர்வாக சிக்கல்களை தீர்க்கும் வகையில் அனைத்து உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் ஒரே கட்டமைப்பினூடாக விண்ணப்பிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அனுமதி கொள்கையை தயாரிக்குமாறு உரிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முறைமையை 2028 முதல் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அரசு சார்பற்ற பட்டமளிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பட்டமளிப்பு நிறுவனங்களுக்கான அங்கீகார வழிகாட்டுதல்கள் தொடர்பான புதிய கொள்கைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர் இடமாற்றங்களை முறைப்படுத்துதல், மாணவர்களின் சுகாதாரம் மற்றும் போஷாக்கை மேம்படுத்துதல், விளையாட்டு மற்றும் நடைமுறை செயல்பாடுகளை ஊக்குவித்தல் உள்ளிட்ட கல்வித்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. யேமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் அந்நாட்டு அரசாங்கம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. உறுதிப்படுத்தப்படாத செய்திகள், காணொலிகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை பகிர்வதை தவிர்க்குமாறு சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் வழமை போன்று இயங்கி வருகின்றன. தூதரக மற்றும் கன்சியூலர் சேவைகள் தொடர்பான அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள 0549947576 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். இதேவேளை சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மற்றும் யேமனின் ஏடன் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஹவுதி தாக்குதல்களைத் தொடர்ந்து பல விமான நிறுவனங்கள் தமது விமான சேவை பயணங்களை ரத்து செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் அப்ஹா சர்வதேச விமான நிலையம் மீதான தாக்குதல்களில் மொரோக்கோ மற்றும் அல்ஜீரியாவைச் சேர்ந்த 2 உயிரிழந்ததுடன் மேலும் 28 காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் சவுதி விமான சேவையின் விமானி ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாக்குமர பார்க் அண்ட் ரைட் வசதிகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் 54.9% அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இதற்கமைய முதல் காலாண்டில் 34,284 காணப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை மூன்றாவது காலாண்டில் 53,129 அதிகரித்துள்ளது. மெட்ரோ பஸ் சேவையின் பின்னர் மாக்குமர பார்க் அண்ட் ரைட் வசதிகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் மக்கள் தமது அன்றாட போக்குவரத்து தேவைகளுக்காக வசதியான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் அவதானத்துடன் செயல்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தெல்தொட்டு கண்டி வீதியில் ஹல்லோயா பாலத்துக்கு அருகிலுள்ள சேதமடைந்த பகுதியை புனரமைக்கும் பணிகளும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஹல்லோயா பாலத்தின் ஒருபுறம் உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் தலைமையில் குறித்த பாலத்தின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்த நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் சேதமடைந்த பகுதியை வளமை நிலைக்கு கொண்டுவரும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த புனரமைப்பு பணிகள் அடுத்த வாரம் நிறைவடையும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஹட்டன் கம்பளை பிரதான வீதியின் போக்குவரத்து தற்போது ஒருவழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மண் சரிவே இதற்கான காரணமாகும். பெரிய பாறாங்கற்களும் மண்மேடுகளும் வீதியில் சரிந்து விழுந்துள்ளன. இதனால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் மலைப்பாங்கான பகுதிகளில் புதிய விரிசல்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் பெரிய பாறாங்கற்கள் எந்நேரத்திலும் வீதியில் சரிந்து விழும் அபாயம் நீடிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மலைக பகுதிகளில் மழை நீடிப்பதால் கொத்மலை கரண்டியல்ல பகுதியூடாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார சேவை உதவியாளர்கள் 436 பேருக்கு நாளைய தினம் நியமன கடிதம் வழங்கப்படவுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச தலைமையில் இந்த நியமனங்கள் வழங்கப்படவுள்ளன. இவ்வாண்டு அரச வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் சுகாதார சேவை உதவியாளர் தரம் 3 கீழ் 3 கட்டங்களாக 1989 பேரை சேவையில் இணைத்துக் கொள்ள அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தது. நியமனங்களை பெற்றுக் கொள்ளாதவர்கள், சேவையில் இணைந்து கொள்ளாதவர்கள் மற்றும் சேவையிலிருந்து விலகியவர்களால் ஏற்பட்ட வெற்றிடங்களை நிரப்புவதற்காகவே இந்த ஆட்சேர்ப்பு முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவையை மேலும் வலுப்படுத்தி மக்களுக்கு தரமான, வினைத்திறன் மிக்க மற்றும் தொடர்ச்சியான சேவையை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் மனிதவள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த நியமனங்கள் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறும் மற்றும் சமூகத்தில் ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களுக்காக அரசாங்கத்தினால் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ரத்தினபுரி மாவட்டத்தில் வீடுகளற்ற 200 குடும்பங்களுக்கு இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட சில வீடுகள் உரிய குடும்பங்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு தேவையான அளவில் அனைவருக்கும் நிழல் என்ற துணிப்பொருளில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய ரத்தினபுரி கஹங்கம மன்னங்கி வத்த பகுதியில் வீடொன்று குடும்பம் ஒன்றிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கிடையில் டித்வா சூறாவளியினால் வீடு முற்றாக இழந்த குடும்பம் ஒன்றுக்கான புதிய வீட்டை நிர்மாணிக்கும் பணிகள் பொலனருவை விஜயராஜபுர மெதமலுவ பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா நோஜனை சவுதிக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சவுதியின் தமாம் சிறைச்சாலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அனோஜன் கைது செய்யப்பட்டார். மேன்முறையீட்டின்போது அவருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் தமாம் சிறைக்கு நேரடியாக சென்ற தூதுவர் அனோஜனின் உடல் நலம் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்துள்ளார். மேலும் சவுதி அரசாங்கத்தின் பொது மன்னிப்பினூடாக அவரை விடுவிப்பதற்கு இலங்கை அரசு எடுத்து வரும் சட்டப்பூர்வ முயற்சிகள் குறித்தும் அவரிடம் விளக்கம் அளித்துள்ளார். விஜயத்தின்போது தமாம் சிறைச்சாலையின் பணிப்பாளர் மற்றும் சிறை மருத்துவரை சந்தித்த தூதுவர் அமீர் அஜ்வத் அனோஜனின் நலனில் அக்கறை காட்டி வருவதற்காக அவர்களுக்கு தமது நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். தெஹிவலை தேசிய மிருகக்காட்சி சாலையில் உள்ள பெண் வரி குதிரையொன்று சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சமிப்பாட்டு தொகுதியில் ஏற்பட்ட நோய் நிலைமைகள் காரணமாக குதிரைக்கு இந்த சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நோய் நிலைமைகள் வெளிப்பட ஆரம்பித்ததாக மிருகக்காட்சி சாலையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்தே குதிரையின் உணவு சமிப்பாடையும் அடைப்பு உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் சிகிச்சைகள் வழங்கப்பட்ட போதிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை என மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் ஆர் சி ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி தம்மிக பெரேரா வரிக்குதிரையின் நிலை தொடர்பில் ஆராய்ந்துள்ளதுடன் அவர் வழங்கிய ஆலோசனைகளுக்கமைய தற்போது சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: உலக அமைதிக்காக தான் செய்த பணிகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படாமை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தான் தீர்த்து வைத்த ஒவ்வொரு போருக்கும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்க வேண்டுமென்றும் அவ்வாறு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 8 முறையாவது தனக்கு அந்த பரிசு கிடைத்திருக்க வேண்டும் என டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட பல்வேறு நாடுகளுக்கிடையிலான போர்களை தாம் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வந்ததாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இவ்வளவு செய்தும் தனக்கு நோபல் பரிசு வழங்காதது நோர்வே நாட்டுக்கும் அந்த நோபல் பரிசு குழுவுக்கும் ஒரு அழியாத கரை என அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றும் இதுவரை யாரும் அறிந்திராத ஒருவருக்கு இந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட டிரம்ப் அந்த நபரை பற்றி தான் கேள்விப்பட்டதே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ராவல்பிண்டி சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற முதலாவது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச T20 கிரிக்கெட் தொடரில் 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் பாகிஸ்தான் முன்னிலை பெற்றுள்ளது. இப்போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த இலங்கை 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 182 ஓட்டங்களை பெற்றது. லஹிரு குமார 55 பந்துகளில் 11 பவுண்டரிகள் 1 சிக்ஸ் அடங்கலாக 91 ஓட்டங்களை கமிந்து மெண்டிஸ் 23 ஓட்டங்களையும் டசுன் சானக்கு 18 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் நசீம் ஷா 36 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் முகமது இம்ரான் 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் 7 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகளை இழந்து 187 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இதேபோல மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கின்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 249 ஓட்டங்களை குவித்தது. இந்நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 18.3 ஓவர்களில் இலக்கை எட்டியது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அனுமதி, பிரதமர் தெரிவிப்பு. சவுதியில் இருக்கும் இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகத்தின் செய்தி. பார்க் அண்ட் ரைட் வசதிகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். உலக அமைதிக்கான நோபல் பரிசு குறித்து பகிரங்க கேள்வி எழுப்பியுள்ளார் டொனால்ட் டிரம்ப். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி வழமை போன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வழியாக திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். டாப் சார்ட் நிகழ்ச்சியோடு 90களின் இறுதியிலிருந்து 2000களின் ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. குஷி திரைப்படத்துக்காக மொட்டு ஒன்று அதே போன்று நீ வருவாய் என திரைப்படத்துக்காக பார்த்து பார்த்து கண்கள் போத்திருந்த இன்னதை போன்ற நேர்கணைய திரைப்படத்துக்காக அவள் வருவாள பிரியமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா, ஜெயம் திரைப்படத்துக்காக கோடி கோடி மின்னல்கள், ஜே ஜே திரைப்படத்துக்காக காதல் மழையே, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்துக்காக விழாமலை இருக்க முடியுமா, சந்திரமுகி திரைப்படத்துக்காக கொஞ்ச நேரம், அதே போன்று யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக வெண்மேகம் பின்னாக, இன்னாசி மச்சான் திரைப்படத்துக்காக கருப்பு நீலா, தீனா திரைப்படத்துக்காக சொல்லாமல் தொட்டு செல்லும், ஜெமினி திரைப்படத்துக்காக பெண்ணொருத்தி, அதே போன்று வசீகரா திரைப்படத்துக்காக நெஞ்சம் மறுமுறை, அதே போன்று ஐயா திரைப்படத்துக்காக ஒரு வார்த்தை கேட்க, அதே போன்று நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆராரோ என்று 15 பாடல்கள் இந்த வாரம் நிகழ்ச்சியில் போட்டி போட்டுக் கொண்டே இருக்கின்ற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சி வந்து ஒடித்து ஓய்ந்திருக்கிறது. முதல் 5 இடங்களுக்குள்ள இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். 5வது இடத்துல நரசிம்மா திரைப்படத்துக்காக காதல் ஆராரோ பாடல் ஒடித்து ஓய்ந்திருந்தது. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொல்ல வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் தோப்பூர் செல்வனார்
0: முகேதன். எப்படி இருக்கியா?
1: நல்லா இருக்கேன் சிஸ்டராங்க. அக்கா எப்படி சமாளிக்கீங்களா?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல
1: இருக்கேன்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க. இந்த வாரம் இந்த பாடல் முதலிடம்.
1: ஐயா படத்துல ஒரு வார்த்தை பேச நான் காத்திருக்க அந்த பாட்டு மூல இடத்துல இருக்கு.
0: சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பாடல் முதலிடத்துக்கு வருதா அப்படின்றத. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி முதல் இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்றத சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்காக பாரதி கண்ணம்மா பிரியமுடன் திரைப்படத்துக்காக, ஜெமினி திரைப்படத்துக்காக பெண்ணுத்தி சொல்லாமல் தொட்டசிரம், தீனா திரைப்படத்துக்காகவும், அதே போன்று ஒரு வார்த்தை கேட்க என்று 4 பாடல்கள் மீதமாக இருக்கின்றன. இந்த 4 பாடல்களில் ஒரு பாடல் நீங்க அப்படி தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய பாடல்கள்ல முதல் எடுத்து பிடிக்கும் பாடல் என்ன அப்படின்றத கேட்க போறீங்க. இப்போ நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-72-75 0112-72-75 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பினை இணைந்து கொள்ளுங்க. 0767-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளும். இப்ப நாங்க இந்த வரும் டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 4வது இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். 2005 வெளியான திரைப்படம் தான் ஐயா திரைப்படம். ஐயா திரைப்படம் என்று சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. யாஸ் மக்களே ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருடம் காத்திருந்தேன் என்ற பாடல் இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 4வது இடம். இந்த பாடலை கே கே மற்றும் சாதன சர்க்கம் இணைந்து பாடியிருப்பாங்க. பரத்வாஜ் அவர்கள் இசையமைத்திருப்பாரு. பா விஜய் அவர்கள் தான் வரிகளையும் எழுதியிருப்பாரு. ஒரு வார்த்தைக்காக ஒரு வருடம் காத்திருப்பதாக சொல்லும் வரி பாத்தீங்கன்னா காதலில் எதிர்பார்ப்பின் வலிமையும் மிக அழகாக எடுத்திருக்கும் ஒரு பாடலாகவும் இருக்கிறது. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 4வது இடத்தில் இது ஐயா திரைப்படத்துக்காக.
2: This week number 4.

0: ஐயா திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து ஓய்கிறது. நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 30 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: ஸ்ரீலங்கா டீம் தானே 45 ஓட்டங்களே படபட படபட படபடன்னு விக்கெட்கள் போச்சு இல்லையா நானா?
6: ஆமா,
5: அந்த கவலை ஒரு பக்கம் மீக்க போகணும். இங்கால உள்ளுக்கு மலமல மலமலன்னு வாப்பா நானா காக்கா சாச்சா தாத்தா எல்லாம் போய் கொண்டிருக்கான்.
6: அது சரியே, நீ அதாவது நடந்தது நடக்கிறதுக்கு வழி எதுக்கு தானடா?
5: அடுத்தே தாரு நானா
6: மறுநாயத்துக்கு நான் சொல்றேன்.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
8: How do I tell you?
7: இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜ நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. இரவு 9:30 மணிக்கு

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: தவறி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பலாங்கோடிலிருந்து மஞ்சுளா வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் பிரக்னாத் மற்றும் மகள் ஷாயா ஆகிய நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவாணி, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு லீந்துளை யுவாகலிலிருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தற்போது பாத்தீங்கன்னா கொழும்பு சிட்டிசன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. மகன் பஜீதரன், திவ்யாசன் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான மதிய பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. இந்த வாரம் பாரதிக கண்ணம்மா என்ற பாடல் தான் இந்த வாரம் முதலத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகிலன் வந்திருக்கிறாங்க, இனிமையான மதிய பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வட்டக்கூட விமலேந்திரன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குது, வாழ்த்துக்களை என்று பகிர்ந்திருக்காங்க. இந்த விலையா ஒலிக்குளம் மேற்கிலிருந்து முகமது ராஃபி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இந்த வாரம் முதல் இடத்தில் பாரதி கண்ணம்மா என்ற பாடல் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையான மதிய பொழுது வணக்கங்களோட நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு நோரி ஜெர்னிகளிலிருந்து சுபாசினி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மதிய பொழுது வணக்கம் அக்கா, பெதமூலிருந்து கௌரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கணவர் மோகன் மற்றும் மகள் ராஷினி ஆகியோர் நிகழ்ச்சியை இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாடல்கள் மருமை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவேளை மதிய பொழுது வணக்கங்களோட மூதூர் பாட்டித்திரிலிருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான மதிய பொழுது வணக்கங்களோட கேரலினா ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தம்புளை சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. இனிமையான மதிய பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு இந்த வாரம் பிரியமுடன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கென்யா மஃபூர் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். இங்கிருந்து ராவி வந்திருக்கிறாங்க, அன்பான மாதிரி இப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கடற்கரை ட்ரைட்டன்ல இருந்து முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரைட், ஓகே மக்களே, இப்போ நாங்க இந்த வாரம் இரண்டாவது இடத்தில் இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்போம். இந்த பாடல் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். 2001 வெளியான திரைப்படம் தான் தீனா திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அமைந்திருந்த எல்லா பாடலுமே ரொம்பவுமே இனிமையான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கூட இப்போ ஒலிக்கவிருக்கும் பாடல் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. யுவன் சங்கராஜோட இசையில ஹரிஹரன் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் எல்லோ மனதையும் கவர்ந்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் பாடல் இது தீனா திரைப்படத்துக்காக.
1: This week number 2.

நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். டாப் சேர் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியோட இறுதி நேரத்துக்கு அப்படி நாங்க வந்துட்டோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு கொண்ட இறுதியிலிருந்து 2000 ஆரம்பம் வரைக்குமே நம்மை ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான 15 பாடல்கள் நிகழ்ச்சியில் போட்டி போட்டுக்கொண்டே இருந்தன. இந்த வரிசையில் முதல் 5 இடங்களை பிரிக்கும் பாடல்கள் நம்மை ரசிக்க வைத்த பாடல்களாகவே இருந்தது. இப்ப நாங்க இந்த வாரம் முதல் இடத்துல இருக்கும் பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரியமுடன் திரைப்படத்துக்காக 1998 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பிரியமுடன் திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து வெளியான பாடல்கள் எல்லாமே அத்தனையுமே அருமையான பாடல்கள் தான். ஆனால் கூட இந்த பாடல் பாரதி கண்ணம்மா, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். தேனி சித்தன்ற தேவாவின் இசையில இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் SPB பாலசுப்ரமணியம் இரண்டு பேருமே இரண்டு வருஷன்ல பாடியிருப்பாங்க. இப்ப நாங்க கேட்க போற பாடல் வந்து SPB அவர்கள் பாடிய பாடல் தான். ரைட்டோகி மக்களை, இந்த வாரம் முதலிடத்தில் இருக்கும் பாடல் பிரியமுடன் திரைப்படத்துக்காக பாரதி கண்ணம்மா SPB அவரோட குரல் ஒலிக்கிறது. ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது டாப் சேட் நிகழ்ச்சி. தொடர்ந்து நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக கலிகத்தில் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்வது நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலின் காதலியா ஜெஷிவாணி. நன்றி சொந்தங்களே.

0: நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய நேரம் வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: விஷயத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த உலகம் மரபுரிமையான எலஹர அணைக்கட்டின் நிரந்தர புனரமைப்பு பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வருடம் ஏற்பட்ட டித்வா சூறாவளியினால் முழுமையாக அழிவடைந்த உலக மரபுரிமையான எலஹர அணைக்கட்டின் புனரமைப்பு பணிகள் பல தரப்பினரின் பங்களிப்புடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக நீர்ப்பாசன திணைக்களம் 310 மில்லியன் ரூபாவை செலவிடுகின்றது. தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியல் பிரிவினால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிராண்ட் பாஸ் மகவத்த பகுதியில் கைத்துப்பாக்கி ஒன்றும், 9 மில்லிமீட்டராக 10 தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட மகசீனும், 50 கிராம் 300 மில்லிகிராம் கொக்கையின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொலனாவ சாலமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கொக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவிக்கு விலக வேண்டும் என வலியுறுத்தி பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டிருந்தன. புதுடெல்லியில் பல வீதிகள் முடக்கப்பட்டு தொலைத்தொடர்பு இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையிலேயே கொக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மனித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசுவாசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு

வருகிற வாரங்களில் சேர்த்து எடுத்து தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். அப்படி இல்லை டக்குனு ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, கைகள் பரபரன்னு ஃபேஸ்புக் நோண்டும் போது டக்குனு டைப் பண்ணுங்க வசந்த எஃப்எம் பேஜை, வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம இட்ஸ்க்காக ஒரு போஸ்ட் போட்டுருக்கு, அதன் கீழே கூட என்ன பண்ணலாம், யாரெல்லாம் எங்கெல்லாம் இருந்து வந்து பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, என்ன மாதிரியான பாட்டுலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கூட என்ன பண்ணிடலாம், கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் தந்துடுவேன். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று தரப்போகிறேன். இந்த பாடலை பற்றி சொல்லணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த தமிழ் ஹிப்ஹாப் அப்படிங்கிறது கமர்ஷியலைஸ் ஆனது, கமர்ஷியலைஸ் அப்படிங்கும்போது வியாபாரத்துவமாக மாறினதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பாடல் ஒன்று தான் உங்களுக்காக நான் வந்து அடுத்து பிளே பண்ண போறேன். என்ன பாடல் அப்படிங்கறத வந்து பாப்பா. ஹிப் ஹாப் தமிழாவோட வாடி புள்ள வாடி பல பேரை ரேப்பரா மாத்துனதுல இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இன்னைக்கு எனக்கு ரெண்டில ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
2: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டில ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
1: ரெண்டில ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
3: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: நாடு முழுவதும் 102.2

0: நவசங்கள் சூழல் இணைந்திருக்கும் இந்த நேரம் 1:17.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சிலாம் வங்கியின் நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: Rock machines. www.vasantamfm.lk.
4: அருகில் இருக்கும் நபர்களை அடையாளம் காண மறுத்த இந்த மனித இனம் நம்மை விட்டு தூர விலகி சென்றவுடன் இல்லை மாண்ட பின்போ மார்பை தட்டி தட்டி குமரி குமரி பாராட்டும் இந்த விசித்திரமான மனித இனம். விசித்திரமான

இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

நம்ம சுப்பிரமணிய சிங்கிள்ஷோட இணைந்திருக்கிறீங்க. வந்த பாட்டு யாரோட பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரத்தி ஆதித்யன் அவரோட பாட்டு. ரத்தி ஆதித்யன் அப்படிங்கும் போது இலங்கையில இப்போ கொடிகட்டி பிறக்கிற நிறைய ரேப்பர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா வந்தது அவர் தான். அவரோட பாடல்களை பாடி அவரோட ரேப் ஸ்டைல ஃபாலோ பண்ணி இன்னைக்கு உச்சம் தொட்ட நிறைய கலைஞர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நம் மண்ணை சேர்ந்தவர், ஆனா இப்போ இருக்கிறது வந்து யூரோப்ல. சூப்பரான ரேப் வரிகள், அப்படியே கவித்துவம் கொட்டி கிடக்கும் அவரோட ரேப் எல்லாத்துலயுமே. அவரோட பாடல் தான் கேட்டு வந்திருந்தோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் நிகழ்ச்சி கலப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு பிடித்த ஆர்டிஸ்டோட பாடலை கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட இருந்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 7175 0001 அல்லது 0112 7175 111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா 0706 4702 6 அப்படிங்கிறது வாட்ஸ்அப் இலக்கம். இது ரெண்டுமே வேணாம். பேஸ்புக் வாங்க, வசந்த எஃப்எம் பேஜுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா அங்க நம்ம இட்ஸ் அப்படிங்கிற போஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். அது கீழே என்ன பண்ணுங்க, டக்குன்னு உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன, எங்கெல்லாம் இருந்து பேசுறீங்க, எங்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டீங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருங்க. அடுத்து வரப்போறது மயில், எங்க இருந்து வருது, யாரோட வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதுஷன் மற்றும் சுபவின் தான் இந்த பாடலை பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் சாங். இப்போ கடந்த ரெண்டு வாரமாக வந்து நம்ம நார்மலாக வந்து இலங்கையில் வந்து இந்த பாப் சாங்ஸ் எல்லாம் தந்துருந்தோம் இல்லையா, இல்லாட்டி சிலோன் பைலா சாங்ஸ் வந்து கண்டினியூஸாக தந்துருந்தோம். கேட்கும்போது அப்படியே 80s பார்ட்டிக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து வந்து இப்போ யங் ஆர்டிஸ்டோட பாடலாம் தந்துருக்கோம். அதுக்காக அதெல்லாம் வராது அப்படிங்கிறத வரும், அடுத்த மனத்தையெல்லாம் இருக்குல்ல, அந்த மனத்தையெல்லாம் தருவேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேப்குள்ளே இறங்கி இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கும். ஸோ அடுத்து வரப்போற பாடலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில், பண்ணியிருக்குது விதுஷா அண்ட் சுபவீன்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM
1: பறக்குதா? இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருபெரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்ட பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்திற்காக எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மணிக்கு.
2: நாடு முழுவதும் 102.8
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரத்தின் நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி

மண்டோதரி அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அஸ்லபாய் மற்றும் ஐட் கார்டி இணைந்து பண்ண பாடல், ஸ்ரீலங்கா இந்தியா கொலாபரேஷன்ல வந்து ஒரு பாடல் அப்படிங்க. இந்த பாடல் சூப்பரான, அந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா நம் நாட்டு கலைஞரான அதுவும் கந்தி பேராதனியை சேர்ந்த நம்மளோட அஸ்லபாய் தான் அந்த பாடலை வந்து பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து இந்தியாவில இருந்து ஹைட் காட்டி வந்து இணைந்திருக்காங்க. இந்த பாடல் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தாரு ஹிம்தியாஸ். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அவரை செல்லம்மா ஹிம்தி பாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான், அவரோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு எல்லாரோடையும் ஃப்ரெண்டு தான் இந்த அஸ்லபாய். அவரோட பாடலுக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக அவர் இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு வேணும்னு கேட்டிருந்தாரு. அவர் வாழ்க்கையில் ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த பாடலை கேட்டிருந்தாரு. அவருக்காக அந்த பாடல் தந்திருந்தோம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஏராளமான இலங்கை கலைஞர்களோட பாடல்கள் உங்களுக்காக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாடலை அலுவலகம் மேற்கொண்டு என்னோட கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லை கேட்டு வாங்கிக்கலாம். வலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0311 அல்லது 0312-775-111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கம். அப்படியும் இல்லையா 0716-047-1026 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம். ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்ம இட்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்ட் போடுறோம். அதன் கீழே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கு நானும் அவளாக இருக்குது. அடுத்து வந்து முதல் முறை பார்த்தேன் பின்னே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரப்போகுதுங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கெண்டியை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்டோட பாடல் தான். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் காலமாக ரெஸ்ட்டில் இருக்கார். ஒரு காலத்துனால் ரொம்ப முன்னாடி இருந்தால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பாடல்களில் வந்து சூப்பரான ஹிட்டான பாடல்கள் தந்துக்கிட்டு இருந்தார். அவரோட பேர் வந்து விஐபி லீ, வேலையில்லாத பட்டதாரி அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ விஐபி லீ அப்படிங்கிறது அவரோட ஆர்டிஸ்ட் நேம். சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வருது, முதல் முறை பார்த்தேன் பெண்ணே.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM
1: பறக்குதா? ரொம்ப சூப்பராக நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கும். நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து நம் நாட்டு கலைஞர்கள் அல்லது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். நம்ம இட்ஸ் கேட்டுட்டு இருக்கு இந்த நேரம் மதியம் 2 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலையத்தில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ரியாத்துக்கான அனைத்து விமான சேவைகளையும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீடுகளும் செயல்பாட்டு ஆய்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் பாதையில் தினசரி இயக்கப்பட்டு வந்த 18 ரயில் சேவைகளின் எண்ணிக்கை தற்போது 8ஆக குறைக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளி நிலவரத்திற்கு முன்னர் வடக்கு ரயில் பாதையில் தினசரி 18 ரயில் சேவைகள் இடம்பெற்ற போதிலும் தற்போது அது 8 சேவைகளாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக புதன்கிழமைகளில் நகரங்களுக்கு இடையிலான அதிவேக ரயில்கள் மற்றும் இரவு அஞ்சல் ரயில் சேவை தவிர சாதாரண பயணிகள் பயன்பெறுவதற்கு வேறு ரயில் சேவைகள் இன்மையால் பயணிகள் கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாகியுள்ளதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்காவின் 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது தமக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக குற்றம் சாட்டி ஹில்லரி கிளின்டன் உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை மீண்டும் பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க உச்சநீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஹில்லரி கிளின்டன் ஜனநாயக கட்சியின் தேசிய குழு உள்ளிட்ட தரப்பினர் ரஷ்யாவுடன் டிரம்புக்கு தொடர்பு இருப்பதாக தவறான தகவல்களை பரப்பி 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தை பாதிக்கும் நோக்கில் சதித்திட்டம் தீட்டியதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். குறித்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் டிரம்ப் மற்றும் அவரது சட்டத்தரணிகள் சுமார் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் செலுத்தவும் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும்

வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் பறக்குதா? நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் 102.2

0: தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பறக்குதா? இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருபெரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மக்களின் வானொலி. வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6.
2: நம்ம சிங்கிள் சூட இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் மதியம் 2:15.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
3: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: முதல்வன்

0: நமேஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். நமேஷ்னாலே உங்களுக்கு தெரியும், சூப்பரான பாடல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அப்படியே முதல் மணித்தியாலம் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மிக்ஸ் பண்ணி அதோட இலங்கைக்கே உரித்தான சிலோன் பைலா பாடல்களையும் தரேன். ஏன்னா நமக்கு தெரியும், வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேர் வந்து இந்த சிலோன் பைலா ஃபேன்ஸ். இந்த பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாலே, அந்த பாட்டெல்லாம் கேட்டாலே குஷி ஆயிருவாங்க. ஸோ அப்படி குஷி ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குனு கால் பண்ணுவாங்க. வந்திருக்கிறது யார், வணக்கம்.
1: அன்பான வணக்கம் அத்துராஜ் சங்கர் சார் அவர்களுக்கு. நான் கம்பைன் இந்த அப்துல் மஜீத் பேசுறேன். எப்படி சார், சுகமா இருக்கீங்களா?
0: நான் சுகமா இருக்கேன். யார் இந்த அற்புதராஜ்?
1: நீங்கதானே?
0: நான் சங்கர் புஷ்பராஜ். யார்
1: புஷ்பராஜ்? மன்னிக்கணும், மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறு.
0: சின்ன தவறா? பெருந்தவர. சரி, எப்படி இருக்கீங்க?
1: சரி சரி, மன்னிச்சு கொள்ளுங்க.
0: ஓ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி, நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் ஏரியா எல்லாம் எப்படி, வெயிலா மழையா?
1: ரெண்டும் கிளைமேட் சரியா இருக்குது. மழையும் இருக்குது, வெயிலும் இருக்கு. ரெண்டும் கிளைமேட் மாறி மாறி வருது சார்.
0: என்ன பண்ணலன்னு தெரியாம நாமளும் உட்காந்துருக்கோம் இல்லையா?
1: ஆமா, மழை வந்தா கொடையை பிடிக்கிறது, வெயில் வந்தாலும் கொடையை தான் பிடிக்கும்.
0: கொடையை தான் பிடிக்கிறது, அது சரி.
1: ரெண்டும் நல்ல சரியா 40 டிகிரில அடிக்குது வெயில்.
0: 40 டிகிரில அடிக்குதா?
1: ஆமா ஆமா, நல்ல வெயில், கட்டும் வெயில்,
0: கட்டும் வெயிலா? இங்க கொஞ்சம் மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. சரி சொல்லுங்க, அப்புறம் பால்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேட்டீங்களா?
1: வாழ்க்கை நல்லபடியா போயிருக்கு சார். நீங்க போன பயணம் அந்த கள்ளுக்கடை பக்கம் போய் அந்த பாட்டை கேட்டுறதுக்கு நான் போன கிழமை கேட்டிருந்தேன், போன சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை எனக்கு அந்த பாட்டை தந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார். இதை சொல்லத்தான் எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை எனக்கு.
0: அடடா அடடா, அப்ப நீங்க கால் எடுக்கும் போதே அந்த பாட்டு போயிருச்சு இல்லையா?
1: அந்த பாட்டு நீங்க போட்டுட்டீங்களே, போட்டுன்னு சென்ற வாரம் தான் கேட்டேன், சனிக்கிழமை. அந்த பாட்டு கள்ளுக்கடை பக்கம் நித்தியானந்தன் பாடிய பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த வாரம் சந்திட்டீங்க, அதுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி எடுத்தேன்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி
0: நன்றி. இதை பாத்தீங்களா, இந்த மாதிரி அன்பு மாதிரும் இருந்துச்சுன்னு சொன்னாதான் நம்ம இட்ஸ் மேலும் மேலும் வளரும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், என்ன பாடல் வேணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா வருகிற வாரங்களில் எடுத்து கொண்டாந்து தரதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். அடுத்ததாக வரப்போறது ஸ்ரீ நிர்மலன் அவர்களோட மியூசிக்ல ஒரு சூப்பரான பாடல், ஜாஃப்னா. அப்படிங்கும் போது ஜாஃப்னால இருந்து வர பாடல்கள் இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க ஊர்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த ஊர்ல என்னெல்லாம் ஸ்பெஷலோ அது எல்லாமே வந்து பாடல்கள் இருக்கும். பொதுவாக இலங்கையில வந்த பைலா பாடல்கள்லாம் அந்த ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேப் சாங்ஸ்லயுமே பண்ணாங்க, பட் இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். இது வந்து குமர் பெட்ட அப்படிங்கிற பாடல், இதுவும் ஒரு மாதிரி சிலோன் பைலா ஸ்டைல் தான்.
2: மச்சி, அவளை என்ன பாக்குறாங்க?

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிடுக்கு வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு, ஜிஐ பாக்ஸ் பார்.
2: இன்னைக்காச்சும் ரெண்டுல ஒன்னு சொல்றியா தங்கம்?
3: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
2: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: அபுலாசன்
1: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: நேயர்களின் தெருவில்.

நாடு முழுவதும் 102.8 வசந்தம் FM. விரை உலகின்

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

சூப்பரான முயற்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். சூப்பரான பாடல்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே ஸ்ரீலங்கன் பைலாவோட வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்க, நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்புனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி முடிவடைகிற நேரம் வந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஆகா என்ன இப்பவே நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போறமே அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்ய, இந்த ரெண்டு மணி தேலமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை பாடல்கள் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே தந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. அந்த மகிழ்ச்சியோட நான் என்ன பண்ண போறேன், விடைபெற்று செல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இன்றைய தினம் வந்து நிறைய பேர் கலந்துகிட்டீங்க, ஸோ நிறைய பேருக்கு பாடல் ரிக்வஸ்ட் கூட எனக்கு பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பாடல் ரிக்வஸ்ட் எல்லாம் வருகிற வாரங்களையும் எடுத்துட்டு வந்து தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். ஸோ அழைப்பு ஏற்படுத்தின எல்லா சொந்தங்களுக்குமே மிக்க நன்றிங்க. ஒரு வீக்கெண்ட் டைம்ல, அதுவும் ஒரு சாட்டர்டே அன்னைக்கு இந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு ஷோ வரும்போது எப்படி இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும். அந்த எனர்ஜியோட எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு நானும் கிளம்ப போகிறேன். ஸோ அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சூப்பரா வந்து உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வர மக்களே, வீக்கெண்டை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தும் வருது இலங்கைக்கு பெருமை சேர்த்த இரண்டு கலைஞர்களோட பாடல், ஆனா இது வந்து இந்தியாவில வெளியான இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ்.

0: நேரம் இப்போது 3 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்த் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் அனர்த்த நிலைமைகளை முகாமைத்துவப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை வலுப்படுத்தும் வேலை திட்டத்திற்கான சபையின் முதலாவது கூட்டம் பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத்துய கொந்தா தலைமையில் இடம்பெற்றது. தேசிய மட்டத்திலான அனர்த்த நிலைமைகளை முகாமைத்துவப்படுத்துவதற்கான இயலுமையை மேம்படுத்துவதற்கான நிறுவன ரீதியிலான முழுமையான தயார்படுத்தல்களை மேம்படுத்தல், உரிய அரசு மற்றும் அரசு சார்பற்ற பிரதிநிதிகளை உள்ளடக்கிய இணைப்பு செயற்பாடுகளை வினைத்திறனாக முன்னெடுப்பது குறித்தும் அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. கெஸ்பேவ கொழும்பு வீதியில் மிருஸ்வத்தை பகுதியில் மெட்ரோ பஸ்ஸை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பாக ஹொரனை கொழும்பு வழித்தடத்தை சேர்ந்த தனியார் சொகுசு பஸ் சாரதி ஒருவர் பிலியந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ககதுடுவையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மெட்ரோ பஸ்ஸுக்கு பின்னால் வந்த குறித்த சொகுசு பஸ் கெஸ்பேவ சந்தியில் இருந்து பிரதான முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியும் தொடர்ச்சியாக ஒளி எழுப்பியபடியும் பாதுகாப்பற்ற முறையில் முந்திச் செல்ல முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: கென்யாவில் அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் இபோலா வைரஸ் தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக பல்வேறு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். லட்சக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 5000 சுகாதார பணியாளர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கிழக்கு கொங்கோ குடியரசில் இருந்து வருகை தந்த பயணியொருவர் 2 நாடுகளுக்கு பயணித்து கென்யாவை வந்தடைந்த நிலையில் இபோலா வைரஸ் தொற்று உள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பிந்திய தரவுகளுக்கமைய கொங்கோவில் 8728 இபோலா வைரஸ் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் 4205 இபோலா மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்த் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரி

வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களோடு சந்தித்திருக்கிறோம். 102.6 102.8 இப்பொழுது 6 மணி வரைக்கும் உங்களுக்காகவே விளையாட போறீங்க. நீங்க எல்லாம் விளையாட போறீங்க, மோது விளையாட வர போறது. எனவே உங்களோட சேர்ந்து நானும் வர போறேன், ஆஜே பிரபு. எனவே இந்த 3 மணி சேலம் உங்களுக்கானதாகவே இருக்க போறது. வளமையா நம்ம ஷோல கன்செப்ட் வந்து வேற எதுவுமே இல்லை. நாங்க வந்து பாட்டு போடுவோம், அதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பாட்டினுடைய இடைவெளி இருக்கிறது தான் நாங்க போடுவோம், சரியா? அது நீங்க அழகான முறையில கேட்டு நல்ல கவனமா, இது வந்து ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. நீங்க எதை கேட்கறீங்களோ அந்த பாட்டினுடைய முதல் வரியை நீங்க சொன்னீங்கன்னா, எஸ் நீங்க தான் வெற்றியாளர், வெற்றியாளருக்கு நாங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய படத்தை எல்லாம் கொடுக்கணும் தான். பட் அன்பார்ச்சு நாங்க அதுக்கெல்லாம் போக தேவையில்லை, உங்களுக்காக நாங்க வந்து பாட்டு டெடிகேட் பண்ணுவோம். ஓகே, சோ இதே மாதிரி நீங்க வந்து நல்ல ஃபன் எனர்ஜியா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச பாடல்களோட தொடர்ந்து இந்த 3 மணி சேலம் வர போறது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணும், கால் பண்ணும் 0112275 0112 அப்படி இல்லைன்னு சொன்னா 0112275111 கால் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களுக்கு வந்து கால் பண்ணி கதைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். 0406 047 1026 இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அது மாத்திரமில்ல, ஃபேஸ்புக்லயும் போட்டோ போட்டிருக்கோம். ஸோ அங்கேயே வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. லைக் கரான்னு கமெண்ட் கரான்னு சேர்க்கறேன் நான் அதுதான். ஆல்ரைட், அடுத்தடுத்து நல்ல பாடல்கள் வரப்போறது. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் இந்த டைம்ல இந்த பாட்டு கண்டிப்பா பிடிக்கும். சந்திரமுகி திரைப்படத்துக்காக வித்யாசாகரின் இசையில் பாடல்கள் கேளுங்க. நேரமே போது 3:10.

0: நிறமூண்டு மணி 15 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: இன்னைக்கு எனக்கு ரெண்டில ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
5: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டில ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
4: ரெண்டில ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
1: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: பாடல் கேட்டீங்க. நம்ம ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் நேர்மை போது 3:20 ஆய்கொண்டு இருக்கிறது. மோதி விளையாடு கேட்டு இருக்கீங்க. சோ மோதி விளையாட இப்போ எங்களோட பேசுறதுக்கா? வணக்கம். ரொம்ப நல்லது. ரைட், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது?
1: சமீஹாபானு. எப்படி இருக்கீங்க?
0: சரியா பேரு சொல்லிட்டுனா?
1: அவசியம் இல்ல.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சமையல்? நீங்க என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு?
1: மீன் கறி, பருப்பு,
0: ஓகே,
1: கீரை.
0: நல்ல காம்பினேஷன் தான். நைட்டுக்கு
1: பிட்டு சமைப்பேன்.
0: பிட்டு? அடாடாடா, பிட்டும் என்னமோ சொல்லுவாங்க, பலாகறியா யாழ்ப்பாணத்துக்கு வந்தா பிட்டும் அந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல. சரி, நம்ம அங்க எல்லாம் போக தேவையில்ல. இப்ப வந்து நீங்க பாட்டு கண்டுபிடிக்க போறீங்க, ரெடியா?
1: புதிய பாட்டுகள் கொஞ்சம் கஷ்டம். 80s 90s பாடல்கள்னா கொஞ்சம் பரவாயில்ல.
0: 80s 90s உங்களுக்காக 80s 90s பாடல் இருக்கு, கேப்போமா? போ
1: கேப்போம்.
0: சரி, ஓகே, அப்படியே இருப்பீங்களா? சரி, இதுக்கு முதல்ல இதுல கேம் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா?
1: ஓ, நான் வின் பண்ணிருக்கேன்.
0: பெரிய ஆள் தான் என்ன?
1: பழமையா கலந்து கொள்ளுவேன். இன்னைக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க.
0: சரி சரி, ஓகே. சோ இப்போ உங்களுக்காக அந்த பாட்டு கேட்டுடலாம்.

0: என்ன ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. சரியா சொல்லி
1: ரொம்ப அழகான ஒரு பாட்டு.
0: அதான் என்ன பாட்டு இது?
1: வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம்.
0: என்னை எதிர்த்து அடுத்த ரெண்டு பாடுங்க. நல்லா
1: எதிர்த்தால்
0: என்னை எதிர்த்தால் இரண்டில் ஒன்றை பார்ப்பேன். அடுத்து அடே நண்பா உன்னை வெல்வேன். அப்படி யாராவது இருந்திருக்காங்களா வாழ்க்கையில? சாரி, சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு எனக்கு ஆசைதான். பட் கிஃப்ட் இல்ல. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க இப்போ?
1: இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்கும்
0: சார் ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சு ஜாலியா விளையாடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சைஃபர் 1-2-5 சைஃபர் சைஃபர் 1 அப்படி இல்லன்னா சைஃபர் 1-2-7-5-1-1-1 கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கூட பண்ணிக்கலாம் 0-6-0-4-7-10-26. மத யானை கூட்டம் திரைப்படத்துக்காக பாடு ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில. இது வந்து என் ஆர் ரகுநாதனுடைய இசையில.

நேரம் 3:32. நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலட வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்திற்காக எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. இரவு 9:30 மணிக்கு

0: இந்த பாடல் கேட்கும் போது கண்டிப்பா நம்ம எங்கேயோ வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படியே இல்லைனா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து அப்படியான்னு சொல்லி தெரியல. அப்படி எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் வந்து நிகழ்ச்சியில் சொல்லுங்க. கால் பண்ணுங்க 0712-275 அப்படி இல்லைன்னு சொன்னா 0112-275 கால் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: அன்பான மாலினியர் வணக்கம்.
0: வணக்கம். எனர்ஜி அல்லுது, யாருங்க இது?
1: மும்தாஜ் பேகம் கொண்டு பாயினாலு.
0: ஷா மும்தாஜ், எங்க சாஞ்சி கண்டிருக்காரா வீட்டுல?
1: ஆமா இருக்காங்க.
0: என்ன நடக்குது, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
1: வசனம் கேட்டு நிக்கோம்.
0: அப்படியா, ஏன் நிக்கிறீங்க? உட்கார்ந்து இருக்கலாம் தானே, காமெடி நல்ல இல்ல தானே, சிரிப்பு இல்ல தானே? சரி ஓகே. சாப்பிட்டாச்சா மதியம்? என்ன இன்னைக்கு என்ன சமையல்? நீங்க தான் சமைச்சீங்களா?
1: பாட்டு
0: கண்டுபிடிப்போம் அப்போ.

0: என்ன பாட்டு?
1: ஏற்றுக்கொள்ள
0: முடியாது. அடடா அடடா அடடா அடடா அடடா எத்தனை அடடா போயிட்டு
1: இருக்கு
0: என்னது
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா போனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும் சித்தியஸ்மி இத்ரிஸ்மா ஜெமிலா அருமொழி ரவி ரகுமா மருது
0: பார்வதி
1: சரோஜினி அப்து மாஜி குடும்பத்தோட வசந்த கேட்க அனைத்து
0: நேர்களுக்காகவும் எனர்ஜிக்காக நல்ல பாட்டு ஒண்ணு கேட்டுருமா இப்போ
1: ஓகே முடிஞ்ச பிரசாந்த் தாங்க
0: பிரசாந்தடையா இப்ப வந்து இந்த பாட்டு கேட்போம் அதுக்கு பிறகு நம்ம பிரசாந்த் நன்றி வணக்கம் என்ன ஒரு எனர்ஜி ஓகே நிரம்பி போது 3:40 நிமிடமாய்க்கொண்டே இருக்கிறது. நீங்களும் எங்க இருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. சச்சின் திரைப்படத்துக்காக பாடல் வருது.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: இன்றைய நாளில் வசந்தத்தின் ஸ்டாராக ஜலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் விஜய் பிரகாஷ். ஜீரோ திரைப்படத்துக்காக பியூட்டிஃபுல்லான பாடல்கள் கேட்டு பாருங்க.

0: எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் கேட்டீங்க ஜீரோ திரைப்படத்துக்காக. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து
0: ஈடன். யார் பேசுற?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து
0: ஈடன். ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? உங்களுக்காகவே பழைய பாடல் ஒன்று தாரேன், கண்டுபிடிக்கணும். சரியா?
1: சரி.
0: ரைட். இப்போ பாருங்க பாட்டு வருது எப்படின்னு.

நல்ல பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். வெளியில வரல. சரி ஓகே, இந்த வாய்ப்பு வந்து நம்ம இன்னொருத்தர் கொடுக்கலாம். சரியா ஓகே, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்ப பாடல் கேட்க.

எல்லாருக்கும் சேர்த்து கேட்டுருமா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி, நன்றி. இதே மாதிரி நீங்களும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. வெள்ளக்காரதுரை திரைப்படத்துக்காக பாடல் வருது. டி மாணி.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கம்பஹா நகர மத்தியில் உள்ள உணவகம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ அருகில் இருந்த மருந்தகத்திற்கு பரவிய நிலையில் குறித்த மருந்தகமும் அழிவடைந்துள்ளது. தீ விபத்து தொடர்பில் கம்பஹா நகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதங்களின் பெறுமதி இதுவரை மதிப்பிடப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் கம்பஹா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை ராணுவத்தின் 77வது ஆண்டு நிறைவு விழா பனகொடையில் நடைபெற்றது. இராணுவத்திற்கு அதிகளவிலான வீரர்களை வழங்கிய ராணுவ பயிற்சி கல்லூரிகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டமை இம்முறை விழாவின் சிறப்பு அம்சமாகும். இலங்கை ராணுவம் கடந்த 77 ஆண்டுகளாக ஆற்றிய சேவைகளையும் அர்ப்பணிப்புகளையும் நினைவு கூறும் வகையில் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. நாட்டுக்காக உயிர்நீத்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். பிரதம அதிதியை வரவேற்கும் வகையில் மரியாதை அணிவகுப்பும் இடம்பெற்றது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: வெள்ளை மாளிகையில் புதிய ஊடக செயலாளரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கெய்ட் ஜெசாரியன் குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் ஜெசாரியா ஏற்கனவே அமெரிக்காவின் பொது விவகாரத்துறையின் உதவி செயலாளராக பதவி வகித்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வசந்த மெசன் மணித்தியால செய்திகள், முக்கிய தகவல்கள் உடனுக்குடன்.

0: உங்களுக்காக பாடல் கேட்டீங்க. நேரமே போதும், 4:10 4 மணி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேல பாத்துட்டு இருக்கிற நேரம். இப்ப நம்மள பேச போறோம். வணக்கம்
1: சார். வணக்கம். சோப்பூர் சர்வனர் மொஹிதீன்.
0: மொஹிதீன் எப்படி இருக்கீங்க? அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே, போன கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. சரி, அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குமே. சரி, தோப்பூர் அப்படின்னு ஏன் வச்சாங்க பேர்? அப்படி நிறைய தோப்பு தோப்பா இருக்கும். அப்படியா?
1: சொல்லுங்க,
0: இப்ப வந்து நம்ம பாட்டு கேட்டுருவோம், கண்டுபிடிக்கிறீங்களா?

0: அவ்யமான ஒரு பாட்டு, கண்டுபிடிக்கலன்னா வேஸ்ட். ஏங்க பாக்காத பாக்காத இங்க இருக்கு, இந்த பாட்டு இங்க இருக்கு. சரி ஓகே, திரும்ப நான் போடணுமா இல்லன்னா வேணாமா நம்ம பாட்டுக்கு போயிருவோமா?
1: சார் பாட்டு,
0: சரி பாட்டு போய் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்க போ.
1: எங்க

சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஏங்க எந்த பாட்டு எங்கெங்க இருக்கு? சரி பரவாயில்ல, இந்த பாட்டு வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஸோ இன்னொருத்தருக்கு சான்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா நீங்களும் எங்கிருந்தாலும் கால் பண்ணுங்க சைஃபர் ரவுண்ட் ஒன்று 2 7 5 சைஃபர் சைஃபர் ஒன்றுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா சைஃபர் ரவுண்ட் ஒன்று 2 7 5 1 1 1 கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். அப்படியே 0 7 6 சைபர் 4 7 1 0 2 6 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். பேஸ்புக்லயும் போட்டோ போட்டிருக்கோம், அங்கே வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேயா? எல்லாரையுமே நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்றதுக்கு நானும் தயாராகிறேன். இப்போ ஒரு சாமியா பாட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பாட்டை எந்த டைம்ல கேட்டாலும் நல்லா இருக்குங்க. அப்படியான ஒரு பாட்டு நம்ம தேவாவினுடைய இசையில வருது, பமல் கே சம்பந்தம் திரைப்படத்துக்காக. வாலிதான் இந்த பாட்டுக்கான வரிகளை எழுதியிருக்கிறார்.

0: 4:18.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு இன்னைக்காச்சும் 2 லோன்னு சொல்றியா தங்கம்?
5: 2 லோன்னு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
1: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2 லோன்னு நான் பாத்துக்கிறேன். 2 லோன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகள்

0: வசீகரம் திரைப்படத்துக்காக நம்ம தளபதி பாடல். தளபதி பாடல் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? நேரம் இப்போது 4:25 நிமிடம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம். நம்மளுக்குள்ள கொட்டுக்காட்டிலிருந்து நிக்லஸ் ஆயிடுறேன்.
0: நிக்லஸ் என்ன மாதிரி, என்ன நடக்குது?
1: கடையில இருக்கானா?
0: அப்படியா,
1: சத்தமா கடுக்கிட்டு
0: சார். சூப்பர் சூப்பர் தலைவா. கடையில யார் யார் இருக்கீங்க இப்போ?
1: நானு, கஸ்டமர் தம்பி இருக்காரு.
0: யார் இருக்கா?
1: தம்பி இருக்காரு, கஸ்டமர் சாக்கல் இருக்காங்க.
0: ஓகே ஓகே. தம்பி பேர் என்ன சொல்லுங்க? வணக்கம் தீபாவளி வேற வருது, கொஞ்சம் போனஸ் அப்படி இப்படி குடுப்போம். சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, எந்த இடம் நீங்க?
1: நமுனுக்குள்ள
0: கொட்டுக்காட்டனே. கண்டுபிடிக்காம ஒருத்தர் பாக்காத பாக்காதன்னு கூட இந்த பாட்டு சொல்லி போயிட்டாரு. உங்களுக்கான சான்ஸ் இது, கேளுங்க. சரியா,

0: தவிக்கேடும் கண் பார்வை துடிக்க. அந்த பாடல்
1: சூப்பர் சூப்பர் தல. எப்படி இந்த பாடல் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கரெக்டா நான் சொல்ல மாட்டேன்,
0: மைண்டுக்கு வந்துருச்சு.
1: சூப்பர் சூப்பர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாட்டு இல்லையா அது? ஓகே, அந்த பாட்டு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு
2: பார்த்தலாம்.
1: அதே பாட்டு இல்ல, நம்ம அவ்வளவு அழகா இருக்கு இந்த பாடல். விஷயம் சரி, கேக்குறதுக்கும் சரி. ஓகே, யாரெல்லாம் இருக்கு அப்ப பாடல் கேக்க?
0: மனைவி ரஜினா இருக்காங்க, மகள் மகள் ரவிசுபி, தம்பி தில்சான் இருக்காரு, மற்றும் இங்க கடை தொகுதியில் இருக்காங்க விஷ்மா மெக்கானிக் இருக்காரு, சரத் இருக்காரு பக்கத்து ஹோட்டல்ல, சலூர் ராஜ் இருக்காரு, சேலு கப்பல சிவா இருக்காரு, கேசி குமார் இருக்காரு, மற்றும் சூரஸ்ட்ல ராஜா இருக்காரு, மற்றும் நமுனு குலையில இருக்காங்க ஜோஸ்மோட்டத்துல இருக்காரு, லூகா சாஸ்திரியார் இருக்காரு, ரஞ்சி சசிலாவுக்காக மெக்கானிக் ராகவனையும், மற்றும் ராஜகிரியில இருக்காங்க யோகேஸ்வரன் சாதனையும், மற்றும் தெமோதரையில இருக்காங்க சுரேப்பா இருக்காரு, யேசுதாசன் ஜோஷ்மாமா இருக்காரு, ராயர் இருக்காரு, திலானி இருக்காரு, மற்றும் வசந்தம் கலை உலக நண்பர்கள் காரணம் உங்களுக்காக
1: கண்டிப்பா கண்டிப்பா நிக்கலாம். ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. எல்லாருக்கும் சேர்த்து அடுத்து பாடல் வருது. அப்பா ஒரு மாதிரி இந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ஆனம் மரியாதை மறந்து
1: பட் இந்த பாட்டை என்னன்னு கேஸ் பண்ணுங்க.
3: தவிக்கவே விடுகின்ற இனப்பழக்கம்தான்.
1: சிறுத்தை திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில இந்த பாட்டு, நம்ம பிரியதர்ஷன் அதே நேரம் மாலதி லட்சுமி ஆகியோர் இந்த பாடல் பாடுறாங்க.

வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 4:33 ஆய்கொண்டு இருக்கிறது. மோதி விளையாடோடு இணைந்திருக்கிறோம். இதனாலும் கூட ஏராளமான காலர்ஸ் வந்து எங்களோட இணைந்திருந்து பாடல்களை கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தொடர்ந்து எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க. 0725 அப்படின்னு சொன்னாங்க. சைபர் 1127715 கால் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நீங்க எங்க இருந்தாலுமே வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். 0764471026 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலுமே எங்களோட இணைந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க வந்து பேஸ்புக் மூலமா கூட எங்களோட இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கறத நாங்கள் ஞாபகப்படுத்துறோம். ரைட், இன்னும் அடுத்தடுத்து செமையான பாடலாம் இருக்கு, எனவே நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. ஓகே, நேரம் இப்போது 4:34 கிட்ட விடாம

0: 4:39.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தைக்காக எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. இரவு 9:30 மணிக்கு

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாளில் வசந்தத்தின் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் விஜய் பிரகாஷ். திருமணம் என்னும் நிகா திரைப்படத்துக்காக ஜிம்ரானின் இசையில் பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நேரம் 4:45.
1: யூ ஹோல்ட் தி கீ டு மை ஹார்ட் வசந்தம் எஃப்எம்.
2: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
3: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
2: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மோதி விளையாடு, மோதி விளையாடு. நீங்க வந்து பாட்டை கேட்டு விளையாட போறீங்க, அப்படிதான் விளையாடிட்டு இருக்கீங்க. ரைட், இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: அன்பான மாலை நேரம், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யாரு?
2: நான் தப்புமார் கந்த பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார்.
1: வசந்தகுமார், வசந்தமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, எப்பவும் நான் வசந்தமா தான்.
1: சூப்பர் சூப்பர் தலைவா, வசந்தத்தோடு இருந்தா வசந்தமா வசந்தமா தானே இருக்கணும்ல?
2: நிச்சயமாக.
1: சூப்பர் சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காலையில இருந்து இப்ப என்ன பண்றீங்க?
2: இப்ப வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
1: அப்படியா? எத்தனை மணிக்கு வகுப்பா இருக்கு?
2: கேட்டுக் கொண்டிருக்கேன். ஒரு 5 o'clock வகுப்பாகும்.
1: கண்டுபிடிச்சிருவோமா? இடைக்கால பாடல், இடைக்கால பாடலே தான் வேணுமா உங்களுக்கு? பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? சரி, ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இடைக்கால பாடல் ஒன்று வருது, கேளுங்க என்ன பாட்டுன்னு, நம்ம கண்டுபிடிப்போம். சரியா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. சரி ஓகே, விட்டுறலாம், விட்டுருவோம். நம்ம ஏன் சும்மா வதச்சி அந்த பாட்டை கண்டுபிடிப்பானு? ரைட், இன்னொரு ஒருத்தருக்கு அந்த சான்ஸ் வந்து கண்டிப்பா போயிடும். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்ப பாடல் கேட்க?
1: அனைவருக்காகவும்.
0: சரி, கண்டிப்பா வரும். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா இப்பவே கால் பண்ணுங்க. சைபர் 1-1-2-7-5 சைபர் சைபர் 1 அப்படி இல்லைன்னு சொன்னா சைபர் 1-1-2-7-5-1-1-1 கால் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண, வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம் 0-6-0-4-7-1-0-2-6. மணி சர்மாவினுடைய இசையில் பா, விஜயினுடைய வரிகள்ல போக்கு.

0: ஆக்சுவலா பா விஜயனுடைய லிரிக்ஸ் தான் இதை எல்லாமே. மனிஷ் சர்மா அவ்வளவு அழகா இந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணி இருக்கிறாரு. வசந்தத்தின் மோதி விளையாடு கேட்டு இருக்கீங்க. இப்போது நேரம் 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வவுனியா வடக்கு நெடுக்கேணி மருதோடை கஞ்சிரமோட்டை கிராமத்திற்கு வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் விஜயை மேற்கொண்டு மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்துள்ளார். அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரனும் இணைந்திருந்தார். பொதுமக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அத்தோடு தனியார் நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட நிலத்தை பண்படுத்தும் உபகரணங்கள் ஆளுநரினால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் புதிய மலை கிராமத்திற்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்த வடமாகாண ஆளுநர் அவற்றுக்கு விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். விக்லாமடு கண்டத்திற்கான விவசாய பாதை 3 பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விக்லாமடு விவசாய அமைப்பின் தலைவர் ஜெமீல் காரியப்பர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்க பிரதமாதிதியாக கலந்து கொண்டார். சுமார் 300 விவசாயிகளுக்கு சொந்தமான 800 ஏக்கர் விவசாய காணிகளுக்கு பயணிக்கக்கூடிய வகையில் குறித்த வீதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி 2016 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் ஹிலரி கிளிண்டன் உள்ளிட்ட தரப்பினர் தமக்கு எதிராக சூழ்ச்சிகளில் ஈடுபட்டதாக குறிப்பிடும் வழக்கை மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு டொனால்டு டிரம்ப் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தை கோரியுள்ளார். டிரம்ப் தனது சட்டத்தரணிகள் ஊடாக குறித்த மேன்முறையீட்டை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022 டிரம்ப் தாக்கல் செய்த குறித்த வழக்கில் ஹிலரி கிளிண்டன் டெமோக்ராட்டிக்ஸ் தேசிய குழு மற்றும் மேலும் சில தரப்புகள் ரஷ்யாவுடன் இணைந்து தனக்கு எதிரான பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுத்து 2016 தேர்தலில் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டதாக டிரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் எமது மனுத்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்திகளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசர்

0: நல்ல நல்ல பாடலாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நேரமே போது 5:11 நிமிடம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த டைம் வந்து ஓடுதுன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கு, அதோடு சேர்த்து நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, ஓடுற நேரம் கொஞ்சம் நின்று அப்படியே மூச்சு வாங்குற நேரத்துல இப்போ வணக்கம். ஜெயபிரகாஷ், எப்படி இருக்கீங்க?
1: விட்டு
0: போகாது. அருவான்வேல எப்படி இருக்கு? கடுமலையா? சரி சரி, கவனமா இருங்க. சரியா? பாட்டு போட கண்டுபிடிக்க முடியுமா, கேட்க முடியுமா?
1: என்ன
0: இது, அந்த பாட்டு இல்லையா போடணும்? அதுல கண்டுபிடிச்சா தானே நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வேணாமா? அது சரி. ஓகே, இப்ப வேற ஒரு பாட்டு ஒன்று போடுறேன் கேளுங்க. சரியா?
1: சரிங்க.
0: ஓகே.

0: அதுக்கு முதல் பாட்டே பரவாயில்லையா? சரி ஐடியா இல்லையா?
1: அதுதான்
0: நானும் அப்பவே வர மாட்டேங்குது என்ன பாட்டு இது, இடைக்கால பாட்டு இல்ல இது, இப்ப கொஞ்ச நாள் முதல்ல வந்த பாட்டு தான். சரி ஓகே சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க? இப்போ
1: பாட்டு
0: கேக்குறாங்க. சரி ரொம்ப நன்றி, கவனமா வீட்டு போகணும் சரியா? நன்றி, பை பை. நேர்மை போதும். 5:13 இந்த டைம்ல இந்த பாட்டு எப்படி இருக்கு? அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு

0: ரஹ்மானின் இசையில் தென்னாலி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. நேரம் இப்போது 5:20.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும்.
3: நீங்க கேக்குற மாதிரி 2ல 1 சொல்ல ரொம்ப நாளாகும்.
2: 2ல 1 சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
1: 2ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி.

இப்போ பேஸ்புக் மூலமாக நிறைய சங்கங்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஒரு ஹாய் சொல்லிடலாமா? முகமது சருக் நிகழ்ச்சி கிட்ட கொண்டு இருக்கிறாராம். பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அக்குரணையில இருந்து ரைட் அது நேரம் பியால் ஜே அவரும் ஹாய் சொல்லியிருக்கிறாரு. ஹாய் ஹாய் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஹாய் ஹாய் தல, எப்படி இருக்கீங்க? அது நேரம் எம்டி குமுதராஜா, முகமது மும்தாஸ் அது அவங்களும் நிகழ்ச்சி கிட்ட கொண்டு இருக்கிறாங்களா? நசூர் ஏகே அவரும் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. குணபாலன் குட் ஈவினிங் சொல்லியிருக்கிறாரு. ஜி குணபாலன் சொல்லியிருக்கிறார், வணக்கம் குணபாலன், எப்படி இருக்கீங்க? ஜெகாவும் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அணு அணு அது நேரம் நிர்மலா பாலா, எப்படி இருக்கீங்க கேட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நிர்மலா பாலா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ராஜா பண்டாரவள்ளியிலிருந்து ஆறுமு ஓகே அங்குமுத்து குணசீல நவரம் அனுராதபுரத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமாரும் வணக்கம் சொல்லியிருக்கிறார். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சுப்பையா ஆகாஷ் அது நேரம், பசையூர் ஏ எஸ் பாலச்சந்திரன், இப்படியான நிறைய பேர் வந்து இப்போது நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். எல்லாருக்கும் சேர்த்து நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். நேரம் 5:27. என்ன பாட்டு இன்றைக்கு இல்ல ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பட்டத்து யானை திரைப்படத்துல இருந்து பாடல், தமணின் இசையில் நான் முத்துக்குமார் பாடல் எழுதியிருக்கிறார்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: அபுலாசன்
2: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்திற்காக எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. இரவு 9:30 மணிக்கு

எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.

0: இருக்கீங்க. நேரம் இப்போது 5:43. சரி, வந்தவங்க ஓடிட்டாங்க. வணக்கம். ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க அருள்மொழி? என்ன
1: பண்றீங்க?
0: எல்லாத்தையும் செய்யுங்க. நல்ல 9 நாளுமே 10 நாள் விஜயதசமியோட சேர்த்து நல்லா கும்பிடணும், சரியா?
1: பழைய பாட்டு
0: சரி, ஓகே, உங்களுக்காகவே பாட்டு வருது, கேளுங்க.

0: சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு தெரியுமா,
1: நல்ல பாடல்.
0: ஓகே சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்க இப்போ?
1: உங்களுக்காகவும் நந்தோபரம்மா, திருமலரண்டி, திருநெஞ்சி ராணிக்கா, ராஜலட்சுமிமா, சாந்தி கோவிந்தராயன், பாண்டிகிருஷ்ணமா, அம்மா முந்தாக்குதம், கட்டுப்பன் சந்திரக்கா, மகிழா கலா, குமுதினி, விஜிதா, சரோசினி, மாமிட நிசா, ஸ்ரீபுரண்ணா, வடிவிரண்ணா, ஆட்டோ விஸ்வநாதன், கோகிலன், வீதரண்ணா, அப்துல் மஜித், சாம்குமார், வசந்தகுமார், மொஹதீன், பாலகிருஷ்ண தம்பி, அளவண்டி சேர்ந்து, இங்கிரிய ரவி, அளவு சுந்தரம்மண்ணா, மன்சூர், வாசம்னா, தேவரண்ணா,
0: கண்டிப்பா பாட்டு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: மிருதம் திரைப்படத்துக்காக பாடல் வருகிறது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு நினைக்கிறேன். டிமானினுடைய இசையில்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM. 2 லட்சத்து 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இபை கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

நல்லபடியா போயிருந்தது. எனவே இந்த ஒலிக்க ஆரம்பிக்கிற பாடலோடு நானும் டாடா பாய் பாய் சொல்ல போறேன். தொடர்ந்து வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகள் வரப்போகிறது. அதனைத் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் வரப்போகிறது. தொகுத்து வழங்க ஆனந்தி வரப்போறாங்க. விடுமாற்ற போன நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்பாக சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் அமிர்தலிங்கம் பிரபு. தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருந்தார்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தத்திற்குரிய யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி. தவாம் சிறைச்சாலையில் அரோஜனை சந்தித்த இலங்கை தூதுவர். எரிபொருள் விலையை அதிகரித்து மக்களை சிரமத்துக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் அருண கருணாதிலக்கு தெரிவிப்பு. ரஷ்ய டீசலுக்காக விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடையை நீக்கியது அமெரிக்கா.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். விசேடமாக போலீஸ் அதிகாரிகளுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அவதான கொடுப்பனவு இலத்திரனியல் மோட்டார் சைக்கிள்களை வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. வங்கி மற்றும் நிதி நிறுவன அதிகாரிகளுடனான சந்திப்பு குருநாகலில் இடம்பெற்றது. அதன்போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருளில் இருந்து நாட்டை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இதன்போது சுட்டிக்காட்டினார். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்கள் யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை அடுத்து சவுதி அரசாங்கம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றுமாறு அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கொழும்புக்கும் ரியாத்துக்கும் இடையிலான விமான சேவைகள் எதிர்வரும் அக்டோபர் 18 தேதி வரை இடைநிறுத்தப்படுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. உறுதிப்படுத்தப்படாத செய்திகள், காணொலிகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மாத்திரம் நம்புமாறும் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகமும் ஜெட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் வழமை போன்று இயங்கி வருகின்றன. தூதரக மற்றும் கவுன்சிலர் சேவைகள் தொடர்பான உதவிகளை பெற்றுக் கொள்ள 0549477567 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மற்றும் யமனின் ஏதன் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து சில விமான நிறுவனங்கள் தமது விமான பயணங்களை ரத்து செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் அபஹா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான தாக்குதல்களில் மொரோக்கோ மற்றும் அல்ஜீரியாவைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 28 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த தாக்குதலில் சவுதி விமான சேவையின் விமானி ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்க வந்துள்ளது. இதன் காரணமாக கொழும்புக்கும் ரியாத்துக்கும் இடையிலான விமான சேவைகளும் தற்போது இடம்பெறவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய யோசனைகள் மற்றும் கொள்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் தன்னார்வ ஆலோசனைக் குழுவுடன் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதற்கமைய தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான கருத்தியல் ஆவணம் தேசிய கல்வி நிர்வாகத்தினால் முன்வைக்கப்பட்ட மறுசீரமைக்கப்பட்ட தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு மற்றும் முதலாம் தரம் தொடக்கம் 11 தரம் வரையிலான மாணவர் மதிப்பீட்டு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சிக்கான மதிப்பீட்டு கட்டமைப்பு தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய கல்விச் சபையை நிறுவுவதற்கான அறிக்கைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சட்டமூலங்களை தயாரிப்பதற்கு கல்வி அமைச்சினால் குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளது. இந்நிலையில் கல்வித்துறையில் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான கொள்கை தேசிய கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டதை அடுத்து ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக 5 ஆண்டுகளுக்கு 96 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்ட முன்மொழிவுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரச மற்றும் அரச சார்பற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வியின் தரத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக உபகுழு ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையை நிறைவு செய்யும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள், கல்வியியல் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்கும் போது ஏற்படும் நிர்வாக சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் ஒரே கட்டமைப்பின் ஊடாக விண்ணப்பிக்கும் ஒன்றிணைந்த அனுமதி கொள்கையை உருவாக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடைமுறை 2028 ஆண்டு முதல் பரிட்சார்த்த திட்டமாக நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரச சார்பற்ற பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பட்டம் வழங்கும் தகுதியை அங்கீகரிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் தொடர்பான புதிய கொள்கைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு ஏற்ப விரைவாக ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்தல், ஆசிரியர் இடமாற்றங்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பாடசாலை மாணவர்களின் சுகாதார வசதிகளை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் குறிப்பிடும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரித்து மக்களை நெருக்கடிக்கு உட்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்காது என அமைச்சர் அனுர கர்மாதிலக குறிப்பிட்டுள்ளார். எனினும் தனியார் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக விநியோகத்தை மட்டுப்படுத்தி மக்களை நெருக்கடிக்கு உட்படுத்தினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு சவுதி அரேபியாவின் தமாம் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனோஜன் சிவராஜாவின் நலன் குறித்து விசாரிப்பதற்காக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் ஓ எல் அமீர் அஜ்வாட் குறித்த சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அனோஜன் சிவராஜாவின் மரண தண்டனைக்கு எதிராக சவுதி அரேபியா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மேன்முறையீட்டுக்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதுடன் அதனை விரைவில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமாமின் மத்திய சிறைச்சாலையில் அனோஜன் சிவராசாவுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக தூதுவர் அவரது தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கேட்டறிந்துள்ளார். அவருக்கு தேவையான அனைத்து தூதரக மற்றும் சட்ட உதவிகளையும் வழங்க இலங்கை தூதரகம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் அனோஜன் சிவராசா சிறந்த உடல்நலத்துடன் இருப்பதாகவும் அவரது நலன் குறித்து சவுதி சிறைச்சாலை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாகவும் தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தமாம் மத்திய சிறைச்சாலையின் பணிப்பாளர் மற்றும் சிறைச்சாலை வைத்தியர் ஆகியோரையும் சந்தித்த தூதுவர் அனோஜன் சிவராசாவின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு தொடர்பில் அவர்கள் வழங்கி வரும் ஒத்துழைப்பை பாராட்டியுள்ளார். அவரது மேன்முறையீட்டு செயற்பாடுகளுக்கும் இலங்கை தூதரகம் தொடர்ந்தும் உதவி வழங்கி வருவதாக சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை விதிமுறைகள் மற்றும் நிலையியல் கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. மூன்று பீடங்களையும் சேர்ந்த மகாசங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிலையியல் கட்டளைகளை புதுப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதற்கென நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் ஆரம்ப கலந்துரையாடலே நடைபெற்றுள்ளது. புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரின்ஸ் சேனாதீர தலைமையில் குறித்த குழு கூட்டம் நடைபெற்றது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளர் பியூமந்தி பீரிஸ், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வசந்த ஆரியரத்ன ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் பௌத்த மத அலுவல்கள் ஆணையாளர் நாயகம் ஆர் எம் ஜி சேனாரத்ன மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஏ சி கஜநாயக்க ஆகியோரும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். அதன்போது கொள்கை ரீதியிலான வழிகாட்டுதல்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வழங்கினார். 2027 ஆண்டு இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான இராஜதந்திர மற்றும் பொருளாதார தொடர்புகளில் முக்கிய மைல்கல்லை கொண்டாட இரு நாடுகளும் தயாராகி வருகின்றன. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் இராஜதந்திர உதரவுகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் 70th ஆண்டு நிறைவும் ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தின் 75th ஆண்டு நிறைவையும் அடுத்த ஆண்டு கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹெய் ஹுவாஷியானுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் எதிர்வரும் ஆண்டு நிறைவு நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நீண்டகால நட்புறவை பாராட்டுவதற்கும் இராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் குறித்த நிகழ்வு முக்கிய வாய்ப்பாக அமைய உள்ளது. அமெரிக்காவின் மொண்டானா மாநில ஆளுநர் கிரேக் கேன்போர்ட் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவை சந்தித்துள்ளனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு பிரதியமைச்சர் இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அமெரிக்கா கொண்டுள்ள ஆர்வத்தை மொண்டானா மாநில ஆளுநர் அதன்போது நினைவு கூர்ந்தார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள மொண்டானா ஆளுநர் பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் புதிய மலை கிராமம் மற்றும் வவுனியா வடக்கு நெடுங்கேணி மருதோடை கஞ்சிரமோட்டை கிராமம் என்பவற்றுக்கு கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்துள்ளார். வவுனியா வடக்கு நெடுங்கேணி மருதோடை கஞ்சிரமோட்டை கிராமத்திற்கு வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் விஜயம் மேற்கொண்டு மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்துள்ளதோடு அதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரனும் இணைந்து கொண்டிருந்தார். பொதுமக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அத்தோடு தனியார் நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட நிலத்தை பயன்படுத்தும் உபகரணங்கள் ஆளுநரினால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் புதிய மலை கிராமத்திற்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்த வடமாகாண ஆளுநர் அவற்றுக்கு விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ரஷ்யா டீசலுக்காக விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை தற்காலிகமாக நீக்குவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இடம்பெற்ற வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை அடுத்து ரஷ்யா பெருமளவு டீசல் தொகையை சந்தைக்கு விநியோகிக்க இடக்கம் தெரிவித்ததை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி புட்டினுடன் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ரஷ்ய டீசல் சுத்திகரிப்பு செயற்பாடுகளின் அடிப்படையில் உடனடியாக உரிய டீசல் தொகையை விநியோகிக்க ரஷ்யா இடக்கம் தெரிவித்துள்ளது. குறித்த டீசலை அமெரிக்கா கொள்வனவு செய்வதற்கான கூடுதல் வாய்ப்புகள் காணப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் ஹிலரி கிளின்டன் உள்ளிட்ட தரப்பினர் தமக்கு எதிராக சூழ்ச்சிகளில் ஈடுபட்டதாக குறிப்பிடும் வழக்கை மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு டொனால்டு டிரம்ப் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தை கோரியுள்ளார். டிரம்ப் தனது சட்டத்தரணிகள் ஊடாக குறித்த மேன்முறையீட்டை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிரம்ப் தாக்கல் செய்த குறித்த வழக்கில் ஹிலரி கிளின்டன் டெமோக்ராட்டிக் தேசிய குழு மற்றும் மேலும் சில தரப்புகள் ரஷ்யாவுடன் இணைந்து தனக்கு எதிரான பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுத்து 2016 ஆண்டு தேர்தலில் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டதாக டிரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தத்திற்குரிய யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி. தவாம் சிறைச்சாலையில் அரோஜனை சந்தித்த இலங்கை தூதுவர். எரிபொருள் விலையை அதிகரித்து மக்களை சிரமத்துக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் அலுர கருணாதிலக்கு தெரிவிப்பு. ரஷ்ய டீசலுக்காக விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடையை நீக்கியது அமெரிக்கா. இத்துடன் வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேர்கள் தற்போது கேட்கலாம். முதலாவதாக சுப்பிரிதன சம்பந்தவிற்கான முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 6 3 1 9 0 7. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 6 3 1 9 0 7. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ஜய சம்மதவிற்கான முடிவுகள். சீட்டளிப்பு வாரம் 517. ஆங்கில எழுத்து கே, ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 1 9 0 7. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1 9 0 7. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அத கோடிப்பதிக்கான முடிவுகள். சீட்டளிப்பு வாரம் 3135. ஆங்கில எழுத்து எஃப், ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 32 66 70 72. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 32 66 70 72. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான முடிவுகள். சீட்டளிப்பு வாரம் 5021. ராசியாக இடபம், ராசியாக இடபம். வெற்றி இலக்கங்கள் 12 19 20 26. மீண்டும் அந்த முடிவுகள். ராசியாக இடபம், வெற்றி இலக்கங்கள் 12 19 20 26. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சனிதாவிற்கான முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 5470. ஆங்கில எழுத்து ஐ, ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 10 50 65 69. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 10 50 65 69. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சூப்பர் போலுக்கான முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 3309. ஆங்கில எழுத்து செட், ஆங்கில எழுத்து செட். வெற்றி இலக்கங்கள் 4 6 36 37. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து செட், வெற்றி இலக்கங்கள் 4 6 36 37. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட கப்புருவிற்கான முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 2485. ஆங்கில எழுத்து ஆர், சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்கள் 9 45 57 67. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர், சூப்பர் இலக்கம் 9. வெற்றி இலக்கங்கள் 9 45 57 67. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட வாசிக்கான முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 9. ஆங்கில எழுத்து எஸ், ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 34 89. மீண்டும் அந்த முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 34 89 81. நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட சசிரிக்கான முடிவுகள். சீட்டெழுப்பு வாரம் 1139. வெற்றி இலக்கங்கள் 15 17 20. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 15 17 20. இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபைக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நன்றி பிரபு. நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் வாட்ஸ்அப் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்டுக்கும், அந்த போஸ்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன். அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் 9 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் போறீங்க. இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம். நீங்கக்கா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க பேர் என்ன?
1: வாகனேரி. இந்த கோகிலங்க.
0: கோகிலன், எப்படி இருக்கீங்க கோகிலன்?
1: நல்ல சுகம். நீங்கக்கா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன் கோகிலன். அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல தானா? எப்படி
1: அக்கா வீட்டுக்கு வழிய போவது இல்ல? நான் வேலை பார்த்து வந்து வேலை வேலை சமைச்சு
0: சாப்பிட்டு. சரி சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க கோகுலன்?
1: பாடல் வந்து அம்மா பார்வதி, அப்பா நல்ல அம்பி, தங்கச்சி கோவிலதி வாடிசேந்தினி நந்தினி, தம்பி டிசேந்தன் டக்ஷன் மனோஜன், மகன் திலக்ஷனுக்காகவும் மனைவி கோமிலாக்காகவும் பருத்தித்துறை அருள்மொழி அக்கா, ஆட்டோ விஸ்வநாதன் வசந்தகுமார் ஆகிய சொந்த மதம் உங்களுக்காகவும் நான் கேட்கிற பாட்டு தெரியுங்களா?
0: என்ன பாடல்?
1: ரஜினி படத்துல இருந்து ஒரு மாலையில விழும் நேரம், அந்த பாட்டு ஒன்று தெரியுங்களா?
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது அலைத்திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காத்து எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மணிக்கு.

0: ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் பீமா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் தற்போது 6:43 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக இணைந்திருக்காங்க லோஷா. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன், நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் லோஷா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? பாடல் கேட்டு இருக்கீங்க. பாடல்கள் பிடிச்சிருக்கா லோஷாவுக்கு? எந்த பாட்டு வசந்தத்துல போட்டாலும் பிடிக்கும்.
1: என்ன?
0: சரி, அப்புறம் லோஷா சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இனிதான் குடிக்க போறேன், சாப்பிட்டுட்டேன், டீ
0: குடிக்கல. அப்படியா, இனிதான் டீ குடிக்க போறீங்க. சரி லோஷா, பாடத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும், வசந்த
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கங்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையம் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அக்கா என்று சொல்லி பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. லிந்துள்ள எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து இதமான வணக்கம், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கங்கள். மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. தன்னுடைய குடும்ப உறவுகளான கமலவேணி மற்றும் டில்ருக்சன், ஜஸ்வீன், கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் 2 உலகம் திரைப்படத்திற்காக.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: சேர்த்த.
1: இன்னைக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு சொல்றியா தங்கம்?
2: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
1: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்.
3: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலான் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
5: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.8.8.
4: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
6: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் விஜய் பிரகாஷ். ஒலிக்கும் பாடல் இது நிமிர் திரைப்படத்திற்காக.

0: நேரம் இரவு 7 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: வித்யாசாகரின் இசையில் ரன் திரைப்படத்திற்காக ஒரு சுப்பரான பாடல் கிட்ட அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்துல மட்டும் இல்ல, அடுத்தடுத்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைடான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்க இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசைகளின் ஊடாக 9 மணி வரைக்கும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக சண்முகநாதன் வந்திருக்காங்க. வணக்கம்
1: அக்கா. மாலை நேரம். வணக்கம் அக்கா.
0: அன்பான வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: அக்கா? வேலையை முடிச்சிட்டு வந்து இப்ப வசந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அக்கா?
0: எங்கட வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்புறம் சண்முகநாதன், உங்கட வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா.
0: சரி, எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. சரியா?
1: ரொம்ப நன்றி அக்கா.
0: சரி சண்முகநாதன், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிக்கல அக்கா.
0: ஏன், டீ குடிக்கிற பழக்கம் இல்லையா? இன்னும் லேட் ஆகுமா?
1: குடிக்கிறேன் அக்கா. இன்னைக்கு குடிக்கல நான். தடுமை மாதிரி கொஞ்சம் உடம்புக்கு அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டீ குடிக்கல அக்கா.
0: அடேடா, அப்படியா?
1: சரி
0: சண்முகநாதன், அப்புறம் சொல்லுங்க, மலையில எதுக்கு நனைஞ்சீங்களா?
1: ஆமா அக்கா, மலையில வேலைக்கு போனா மலையில நனையத்தான் அக்கா இருக்கு. எப்படியுமே நனைஞ்சுதான் வேலை செய்வோம்.
0: அதனாலதான். சரி சரி சரி, மருந்து எடுங்க. சரியா?
1: சரி அக்கா. அக்கா நான் ஒரு பாடல் கேட்பேன், தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: ஏன்னா அந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் வானொலியில ஒலிக்கவே இல்லை. உங்களுக்கு முடியும்னா அந்த பாடலை காடுங்களா அக்கா?
0: இப்படி ஒரு பாடலா? என்ன பாடலா இருக்கும்? சரி, என்ன பாடல் சொல்லுங்க.
1: நாரடி ஏ, நீங்க ரெடியா? அந்த பாடல் அக்கா?
0: அப்படி அந்த பாடல் நீங்க கேட்டதே இல்லையா?
1: வானொலியில போட்டிருக்கீங்க அக்கா, நான் கேட்கல. எனக்கு அந்த பாடலை கேட்க ஆசையா இருக்கு, அதனால முடிஞ்சா தாங்க அக்கா.
0: சரி சரி சண்முகநாதன், சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: சரி அக்கா.
0: சரி, படத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அக்கா மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி மற்றும் யோகா பிரசாந்த் மற்றும் திருச்செல்வம், முருகையா குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், விஜயகுமார் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம் மற்றும் அக்கா நாகஸ்தானில சத்தீஷ் டோஸ்ல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லோருக்கும் அக்கா. மற்றும் விஓயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்னத்தம்பி, கிருஷ்ண பக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சி நேகாம்பரம், துப்பையா ஆகாஷ், கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார் மற்றும் சகோதரி சரோஜினி, ருக்மணி, எஸ் அசோக்குமார், கோகுலன் மற்றும் அக்கா நாகஸ்தானில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், முரகலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அக்கா உங்களுக்காகவும், எனது அக்காவான மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், முரகலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காக முடிந்தா அந்த பாடலை தாருங்கள் அக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: சரி நன்றி, நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு. சரியா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. படத்து ஒரு சூப்பரான பாடல் வருகிறது வித்யாசாகரின் இசையில் தூள் திரைப்படத்திற்காக.
2: Okay, let's see me, go, let's set up. Choke it, choke it.

0: நிறம் இரவு 7:17.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5,00,000 ரூபாய் அல்லது இ-பைக் கொண்டு. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.
3: Yo, one that you wanna listen to.

0: வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை என்னோட இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க சரோஜினி. வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் மேடம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம் சரோஜினி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சியை விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியே கேட்டு கொண்டிருக்கேன் மேடம்.
0: அட்டா, அப்படியா? பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா சரோஜினிக்கு?
1: நல்ல பாடல் மேடம், சந்தோஷமா இருக்கு. என்னது வாழ்த்துக்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி சரோஜினி. டான்ஸ் பண்றீங்களா வீட்டுல இருந்து
1: மேடம்?
0: டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: இல்லைங்க மேடம்.
0: சரோஜினிக்கு டான்ஸ் பண்ண முடியுமா?
1: பாடல்லாம் பாட முடியும்.
0: அப்படியா? சரி, எங்க ரெண்டு லைன் பாடுங்க பாப்பா.
1: வசந்த கால கோலங்கள் வானில் நிறைந்த கோடுகள் கலந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள்.
0: அடடடடா, சரி அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சரோஜினி.
1: நன்றி மேடம்.
0: சரி சரோஜினி, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க இந்த பாடல?
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், ஆட்ட விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சின்னைய மகாதேவன், சண்முகநாதன், இமானுவேல், மும்தாஜ், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தனி, இவர்களுக்காகவும், லெவன் தோட்டத்தில் இருக்கும் மோகன் குடும்பத்தினர்களுக்காகவும் கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக இணைந்திருக்காங்க ஹாய் அக்கா, அன்பான வணக்கம் என்று பண்டார வலையில இருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா இருக்காரு. அதே நேரம் அன்பு கலந்த இரவு நேர வணக்கம் சகோதரி மஸ்கேலியா கங்கைவத்தையை சேர்ந்த சச்சுன், தனு, திலுக்ஷன், ரித்திக் அனைவரையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் என்று கரோலினாவிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் சுப யோகாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சித்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்து இணைத்துக்கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. வீரம் திரைப்படத்திற்காக

0: 7:30
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருபெரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மணிக்கு.
3: அபுலாசன்
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வேட்டை திரைப்படத்திற்காக ஒளித்துகிறது பாடல். வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. நேரம் தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 மணி கடந்து 35 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மார்கரெட். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மார்கரெட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கேன். மார்கரெட் சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: சந்தோஷமா பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நீங்க?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்ப ரவைக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: அடடா, என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: இன்னைக்கு ரொட்டியும் கோழி கறியும்.
0: அப்படியா? எனக்கெல்லாம் இல்லையா? எனக்கு தர மாட்டீங்களா?
1: வாங்க வாங்க, உடனே தருவேன்.
0: வந்தாதான் தருவீங்க. ஏன்னா நீங்க வந்து தர மாட்டீங்க, வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என்ன சரி, அப்புறம் சொல்லுங்க மார்கரெட், வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா நல்ல சுகமா இருக்காங்க. உங்களோட வீட்லயும் சந்தோஷமா இருக்காங்களா? நல்ல சுகமா?
0: எங்கட வீட்லயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி மார்கரெட் சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடலுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
0: நிறைய பேர் இருக்காங்க. சரி கொஞ்சமா சொல்லலாம்
1: என்ன? கணவருக்காகவும், மகள் சாருணி, தேவதாஸ் அண்ணா, அமர்ராஜ், ஜூலியன், ஜெயசான், ஜிசான், பெஸ்டியன், உதயகுமார், உதயனி, பூஜா, புஷ்பராணி, செல்வமணி அம்மா, தர்சனி, கம்பளையில இருந்து வந்திருக்கும், மாநில குடும்பத்தாருக்கும், பெரிய தம்பி குடும்பத்தாருக்கும், வசந்த சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், பூஜாவோட அம்மா வடக்கப்படையில இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சம்மாந்துறை விளையடியில் இருந்து ரியாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை, டிரைடன், வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வேங்கை திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.

5 ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேயர்களே, இன்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: நிகழ்ச்சியின் நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான கலந்துரையாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நிகழ்ச்சியோடு. நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் எடுத்து ஒரு கலந்துரையாடலுக்குள் கடந்து செல்லப் போகிறோம். பிள்ளைகள் பெற்றோருடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடப் போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம், திருச்சபைகள்லையும் சரி பொதுவான வாழ்க்கைகள்லையும் சரி, பிள்ளைகளிடம் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அல்லது பெற்றோரை மதிக்காத ஒரு தன்மை உருவாகி வருகிறது. இது ஒரு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உருவாக்குது குடும்பங்கள்ல?
1: இந்த நாட்களில் நாங்கள் முக்கியமாக காணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற ஒரு இடைவெளி, பாரியதொரு இடைவெளி காணப்படுகிறது. அதிகமாக பெற்றோர்கள் வேலைக்கு செல்கின்றவர்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகளும் கூட தங்களுடைய படிப்பு அதே நேரத்திலே சமூக வலைத்தளங்களில் அதிக ஆர்வம் காட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்கோ அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்கோன வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. அதை குடும்பமாக சேர்ந்து அவர்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுக்கு விருப்பமான மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுகின்றார்கள். இந்த வாழ்க்கையை வாழ முற்படும் போது அவர்களுக்கு பெற்றோரிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஆலோசனையானது தேவையற்ற ஒன்றாக சில நேரங்களிலே மாறிவிடுகிறது அல்லது அவசியமற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது. காரணம், அவர்கள் தேடுகின்ற வழிமுறைகளுக்கான விடைகள் அல்லது வாழ்க்கை முறைக்கான விடைகள் சமூக ஊடகங்களில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபுறத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, இந்த பிள்ளைகள் பெற்றோரில் தங்கி இருக்கிறதே இப்போது அதிகமாக விரும்புவதில்லை. காரணம், தங்களால் முடியும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு கூட பிறந்து வளர்கின்ற காலகட்டங்களில் அவர்கள் வளர்கின்றார்கள். எனவே அந்த பெற்றோர்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அல்லது இதை செய்யக்கூடாது, இது தகுதியற்றது என்று சொல்லும் போது தங்களுக்கு தெரியாதது இவர்களுக்கு தெரிந்துவிடப் போவதில்லை. காரணம், தங்களுடைய வாழ்க்கை முறை இப்போது தொழில்நுட்பத்துடன் சேர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அவர்களை விட தங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அதிகம் என்று சொல்லி நினைப்பதன் காரணமாக பெற்றோர்கள் செய்யக்கூடாது என்று சொல்கின்ற சில விஷயங்களை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை.
2: அதே நேரத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களால் சொந்த காலில் நின்றுவிட முடியும். அதாவது அவர்கள் சிறு வயதிலே பெற்றோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். அவர்கள் குழந்தையாக பிறந்த பிறகு அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குவதிலிருந்து, அவர்கள் கீழே விழுந்தாலும் அவர்களுக்கு நடை பழக்குவதிலிருந்து, பேச்சு பழக்குவதிலிருந்து, கல்வியை வழங்குவதிலிருந்து எல்லா காரியத்தையும் செய்து ஒரு கட்டத்திற்கு அவர்களை கொண்டு வந்து விட்டதன் பின்னர் அந்த வாலிப பிராயத்தை அவர்கள் அண்மிக்கும் பொழுது நினைக்கிறார்கள், இனி பெற்றோரின் உதவி எனக்கு தேவையில்லை, என்னால் தனித்து செயல்பட முடியும் என்ற அந்த உணர்வு அவர்களுக்குள் வருவது கூட இத்தகைய கீழ்ப்படியாமைக்கு ஒரு உந்து சக்தியாக அமைகிறது.
1: மறுபுறத்தில் நாங்கள் காணலாம், இப்போது நாங்கள் எங்களுடைய வேதாகமத்தின் அடிப்படையில் நாங்கள் பாவம் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்ற பல காரியங்கள் இன்று உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களை அதிகமாக கண்டிக்கிறார்களோ அல்லது தங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுகிறார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. இதனால் தாங்கள் செய்கின்ற அந்த தாங்கள் ஈடுபடுகின்ற அந்த பாவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வோ அல்லது தாங்கள் செய்கின்ற தவறுகளை குறித்த ஒரு எச்சரிக்கையோ அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. எங்களுடைய வேதாகமத்தின் அடிப்படையில் பாவங்கள் என்று சொல்லி வகையறுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் இன்றைய நாட்களில் பொதுவான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அந்த பாவங்களை குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் கூட அது ஒருவர் தனிப்பட்ட விதத்திலே செய்யும் போது அந்த பாவத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி யாரும் கண்டிப்பது கிடையாது. காரணம், அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அதை குறித்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து

0: பள்ளிய விடயத்தில் என்னுடைய பெற்றோர்கள் அனாவசியமாக தலையிடுகிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதன் பின்பதாக அந்த பாவத்தின் விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கும் போதுதான், ஐயோ பெற்றோர்களுடைய பேச்சை நாங்கள் கேட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தை அப்போது அவர்களுக்கு ஏற்படுகிறது.
1: இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க சொல்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதாவது பெற்றோர்கள் சொல்லும் பொழுது நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருந்தால்தான் சரி என்று சொன்ன உடனே அவர்கள் நாகரிகமான ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். இது ஜெனரேஷன் கேப் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார்கள், பாவிக்கிறார்கள். அதாவது நீங்க அந்த காலத்துல நீங்க அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இந்த காலத்துல எங்களால் அப்படி இருக்க முடியாது, இப்படி இருந்தாதான் சமூகத்துல எங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க, இல்லாட்டி அந்தஸ்து கிடைக்கும், இல்லாட்டி எல்லோரும் எங்களை வந்து கேலி பண்ணுவாங்க, நாங்க மற்றவங்களோட ஒத்து போகணும், அதுக்கு நாங்க இப்படி வாழ்ந்தா தான் முடியும்ன்ற மாதிரியான காரியங்கள், அவங்க அப்படியான விஷயங்களை வச்சு தங்களை தாங்களே அவங்க ஒரு கட்டுப்பாட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
0: அப்படி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகத்தில் வருகின்ற ஒரு விடயம் தான், வேதாகமத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை குறித்து அதிகமாக வலியுறுத்தப்படுகிறதே நாங்கள் காண்கின்றோம். எபேசியர் 6 இப்படியாக சொல்ல பட்டிருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
1: கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது தொடர்பாக வேதாகமத்தில் எழுதியிருக்கு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது சிறு பிள்ளைகளா இருக்கலாம், இப்பொழுதுல இருந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லது. ஏனென்றா இது நாங்க சொல்லல, வேதாகமத்துல சொல்லப்பட்ட விஷயம். ஆகவே நாங்கள் பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்.

கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொன்னது யார் என்பதே. அதற்கான சரியான பதில் நிக்கோதேமு. இந்த பதிலை யோவான் 3:1 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, எல் எஸ் ஷெனோன், எல் எஸ் ஷெனோன் டெரிஷ், எல் எஸ் ஷெவோனா டெஃப்னி, பாக்கியநாதன் எலிசபெத் ஆகியோர். நாவலப்பட்டியில் இருந்த சரியான பதில் ரஜன ரெபேகா பாண்டிருப்பு, திருமதி தியாகராஜா டிகோயா, ஜெஸ்ஸி, சிவா, ரோகிணி, யோகா, செல்வி, அன்பழகு, கரண் ஆகியோர், ஹாலியல பதுலை, பிரேம், சாத்துனி, அனு, ஆச்சையம்மா ஆகியோர். மையங்கனையிலிருந்து சரியான பதில் சசி, சுபா, மெர்சி, யோசுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா, செல்லம்மா ஆகியோர் தெமோதர அல்ல. பெனியல் பதிலிலிருந்து சரியான பதில் திரு விஜயகுமார் முகமாலையிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு நிருபத்தை எழுதியவர் யார்? மீண்டும் அந்த கேள்வி, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு நிருபத்தை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதியில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். நமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. 0722-456-621. நல்லதினர்களே, இத்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இது ஒரு நேரமும் நிகழ்ச்சியோடு இணைத்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 to 8 வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். லங்கா ஹோப் மீடியா.

0: நேரம் இரவு 8 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: மம்மி வீட்டில் இல்ல. வில்லு திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுப்பைட்டான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க 9 மணி வரைக்கும். எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0760-47-10-26 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் அப்படியே வசந்தம் எஃப்எம் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த அதுக்கீழே ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸை பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன். இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் நிசாம்.
1: வணக்கம். வணக்கம் நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கிறீங்க? நிசாம்
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடைக்கு சாப்பிட வந்தேன்.
0: அடடா, கடையில சாப்பாடா இன்னைக்கு?
1: என்ன
0: ஒரு பாசம். சரி அப்புறம் நிசாம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அவங்களோட எப்படி இருக்கிறாங்க?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல தானா?
1: இப்பதான் வந்திருக்கேன் விடுமுறையில. நாங்க கொழும்புல இருக்கிறாக்கா.
0: கொழும்புல இருக்கிறீங்க, இப்பதான் வெளியில போயிருக்கிறீங்க? சரி நிசாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்காகவும் வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் எங்களை ஜியா அக்காக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. சலீம் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியின் இசை.

0: ரோமியோ திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல் நிறமிரவு 8:15 நிமிடம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM எனக்கு ரெண்டில ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
3: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டில ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
1: ரெண்டில ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
4: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சில அன்வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: அர்ச்சனா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை என்னோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக கண்ணகி வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் கண்ணகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, நீங்க எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க?
1: நாங்க நாவலப்பட்டி உரகல்லையில இருந்து பேசுறோம்.
0: நாவலப்பட்டியில இருந்து பேசுறீங்க. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா?
1: இல்ல இல்லக்கா, இனிதான் சாப்பிடணும்.
0: இனிதான் சாப்பிடணும். என்ன சாப்பாடு இன்னைக்கு வீட்டுல?
1: இன்னைக்கு மரக்கறி சாப்பாடு தான்.
0: மரக்கறி சாப்பாடு. சமையல் பண்ணது யாரு? நீங்களா இல்லாட்டி அம்மாவா?
1: நான் தான் சமைச்சேன்.
0: நீங்க தான் சமையல் பண்ணுவீங்க? சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க கண்ணகி? நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் நாளைக்கு எங்க மகனுக்கு பர்த்டே.
0: அடடா, அப்படியா?
1: ரெண்டாவது மகனுக்கு. அவரோட பேர் கிருஷான்.
0: எத்தனாவது பர்த்டே
1: அவருக்கு? 12வது பர்த்டே.
0: சரி, யாரெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க?
1: நானு, எங்கட ஹஸ்பண்ட் கண்ணன், அம்மா பரமேஸ்வரி, அப்பா சந்தன்சாமி, மகன் திவான், இரண்டாவது மகன் கிருஷான், அவருக்கு தான் பர்த்டே, மகள் போர்விதா, மற்றது மாமாவான நாகரதி மல்லாண்டியில் வசிப்பார்கள், அவங்களுக்காகவும் உறவுகளையில் வாழும் அனைத்து வசந்தங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்காகவும்
0: நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்கள் இப்போது நிகழ்ச்சியினோட இணைத்துக் கொள்ளலாம். இனிய வணக்கம் என்று சொல்லி கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. செங்கலடிகளிலிருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் மானந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அம்மா குழந்தாய் மற்றும் அப்பா செல்லதுரை, மனைவி தெய்வானி, மனைவி நிர்மலா தேவி, மாமி தெய்வானை, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துஷ்யந்தினி, லிதுர்சன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வட்டுக்கோட விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் என்று பொத்துவில்லிருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் என்று புலனறுவையிலிருந்து பூவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இரவு நேர வணக்கம் என்று அன்சரி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று அக்கறைப்பற்று போப்டேலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு மணி சர்மாவின் இசையில் வருகிறது பாடல். இது ஷாஜஹான் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 8:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருவரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் 1 மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் 1 மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலட வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காத்து எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மணிக்கு. இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: Yo, one that you wanna listen to.

0: நான் தேவாவின் இசையில் குத்து திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் அவரோடு இணைந்து மாலதி பாடிய பாடல் கெட்டு வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 மெட்டலை வரிசையின் ஊடாக 8:00 கடந்து 37 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் ஊடாக இணைந்திருக்காங்க சாந்தி கோவிந்த ராஜா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி அம்மா. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி?
1: டீ எப்போ குடிச்சிட்டோம், இப்போ சாப்பாட்டு டைம். சாப்பிட்டு கொஞ்சம் காலம் கேட்டு சாப்பிடுவோம் நினைச்சிருக்கீங்க.
0: அப்படியா? சரி சரி சரி. அப்புறம் இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல்?
1: இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு தெரியும் தானே மேடம், சந்தாக்கள் மாலைய பத்தணும், அதனால எல்லா மரக்கறி
0: தான். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? இனிமையான இரவு நேர வணக்கம் என்று கடுவளை மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அக்கறைப்பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹட்டனில் இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்து இணையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி அர்ஜுனன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுள்ள கெந்தக்கொலையிலிருந்து ராச மாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இரவு நேர வணக்கம் மீன்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகள் தக்ஷிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு பிரசாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்து அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் நான் அவன் இல்லை திரைப்படத்திற்காக.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் விஜய் பிரகாஷ். ஒலிக்கும் பாடல் இது ஏ ஆர் ரகுமானின் இசையில் மரியான் திரைப்படத்திற்காக.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கிந்தடியிலிருந்து ராசையா. வணக்கம்
1: அம்மா. வணக்கம்மா. நல்ல சோங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நானும் நல்லா இருக்கேன் அம்மா.
0: என்ன செய்யறீங்க ஐயா? சாப்பிட்டீங்களா?
1: நிகழ்ச்சியோடு
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க தம்புளையிலிருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் சகோதரி என்று பகிர்ந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்கார். அதே நேரம் கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. வேல்சாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மாவனல்லையிலிருந்து நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கந்தையா சுதர்சன் ஏராவூரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று நட்பிடி முனையிலிருந்து சத்தார்த்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது. வித்யாசாகரின் இசையில் பரமசிவன் திரைப்படத்திற்காக

பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜே நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நேரம் இரவு 9:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7500-001 அல்லது 0121-7500-111. சார், இன்றைக்கு ஆரம்பத்தில் யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். எங்க ரொம்ப அவசரமா இருக்கீங்க, எங்க போறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பராவே இருக்கீங்க.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன?
1: ஆமா, ரொம்ப சந்தோஷமா இல்லனாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, அண்ணா, மாமா, நண்பர்கள் எல்லாரும் சேர்த்து.
0: சரிங்க, நன்றி.

0: பூங்காவில் நின்றாடும் தோகை கண்டது.
1: வசந்தம் FM 103.5.

0: நேரம் 9:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இன்று நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் தான், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். தற்போது நான் யாழ்ப்பாண பேருந்திலிருந்து பயணித்துக் கொண்டு யாழை வசந்தம் எப்பயும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: ஓ, எங்க பெரிய பயணமா போயிருங்க? என்ன,
1: கொழும்பு நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறோம்.
0: சோ, எங்க கொழும்பு வரீங்க?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: நான் வீட்டுல தொழில் முடியாம தான் இருந்தேன். நான் இன்றைக்கு திடீர்னு ஒரு அலுவல், கொழும்பு வர வேண்டியிருந்தது. அதோட நானும் எங்கட கடைசி மகளும் வந்து கொண்டிருக்கிறோம்.
0: ரொம்ப சந்தோஷம். கவனமா
1: நல்லா, சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட காரியாலயம் வருவதற்கு அனுமதி கிடைக்குமா?
0: கட்டாயமா வாங்க.
1: சரி, நான் எங்கட நண்பர்கள் இருக்கணும், அவையோட விசாரிச்சு போட்டு சில வேலை கல்யாணத்துக்கு வருவேன், அனுமதி தர வேணுமே.
0: கட்டாயமா கட்டாயமா வாங்க. யாரும் நம்பருக்கா?
1: வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும், மற்றும் எனது குடும்பத்தினருக்காகவும், மற்றும் அன்பான அறிவிப்பாளர்களுக்காகவும் கேட்போம். நல்ல நெஞ்சு நிறைந்த பழைய பாடல்களை ஒதுக்க விட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு போகும் வரைக்கும் படிவா கேட்பேன், பயணிக்கும் மட்டும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலாம் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழின் சுவாசம் வசந்தம் FM 2.6 2.8.

0: நேரம் இரவு 9:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம், நான் கிரிபாதி நைசர் பேசுறேன்.
0: நைசர், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கணும்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கேன் நைசர். அப்புறம் என்ன பண்றீங்க அந்த பக்கம்? எப்படி மழையா வெயிலா?
1: மழை லேசான வெள்ளிய தூரல் உண்டு, இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன்.
0: சரி, சாப்பிட்டீங்களா நைசர்?
1: சாப்பிட்டேன்.
0: ரொம்ப நன்றி. யாரிடம் இருக்காங்க நைசர்?
1: அண்ணா, நான் கேக்குற பாடல் வருவீங்களா?
0: என்ன பாடல்?

0: இளம் பாவையின் நோடுறவு.
1: சரி, யாரெல்லாம் இருக்காங்களா இந்த பாட்டு கேட்க?
0: இந்த பாடல் கேட்க புல்மோட்டை சேகரிக்கிற கோபுருக்காகவும், கிண்ணியா நசுருக்காகவும், பசுரை ரேஸ் பாலச்சந்திரன் அனைவருக்காக கேட்போம். நம்பி அண்ணா.
1: சரி, நன்றி.

0: அபுலாசன்
1: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேப்பம். நேரம் 9:39 மேடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலமும் எனக்கு தெரிகின்றது வானொலியை கேட்பதனூடாக.
0: அப்படியோ? அவரை எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நான் வடமராட்சியின் கணநாய் வனத்து நாச்சிமார் கோயிலடியே இருந்து சின்னத்துறை இறங்கிநாதர்.
0: இறங்கிநாதன் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்?
1: நந்தா நெஞ்சில் நின்றவைக்கு வந்தால் எனக்கு தனி ஒரு உற்சாகம் வந்துவிடும்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடலை கேட்பதற்கு வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிகள் கரையில் இலங்கையின் முதற்தர வானொலி வசந்தம் இப்பை எங்கள் நந்தாவின் இனிய தொகுப்பில் இனிய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெரிவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருபெரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்ட பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜா நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு, இரவு 9:30 மணிக்கு. வசந்தம் FM

0: பேசுவதற்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கோண்டாவிலிருந்து குகேந்திரன் கதைக்கிறேன்.
0: குகேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன். உங்க நிலமை படி
0: நல்லமா இருக்கும் குகேந்திரன். கோண்டாவில என்ன சொல்லுது, மழையா?
1: மழை இல்ல இல்ல.
0: என்ன பண்றீங்க குகேந்திரன்?
1: நான் வேலை செய்ய சுருண்டு வேலை செய்ய.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: சிவேந்திரன் குடும்பம், சிவேந்திரன் குடும்பம் பாடல். எங்கிருந்தோ
0: சரிங்க, நன்றி.
1: நான் கண்ட மிக நல்லவர்.
0: சரிங்க, நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் இரவு 10:10. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக தங்கராசா வந்திருக்கார். வணக்கம்
1: தங்கராசா. இல்ல, இது அடுத்த ஸ்ரீமுருகன்.
0: ஓ, ஸ்ரீமுருகன், எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க
0: கொடுத்து வச்சால
1: என்ன?
0: ஸ்ரீமுருகன்
1: மனைவி மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்திகேயன், பருத்தித்துறை அல்மொழி, பாட்டாளிபுரம் பாக்கியராஜா, பண்டதரிப்பு தேவமலர் குடும்பம், மற்றது இன்னும் நண்பர்களுக்காக சேர்த்து கொண்டு பாட்டும் தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
1: பொன்ன நினைச்சா இனிக்குது, அள்ளி அணைச்சா மணக்குது, ரொம்ப சுகமாயிருக்குது கண்ணே என்ற சாத்தி.
0: ஐயோ, என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: நன்றி,
0: நன்றி,
1: வணக்கம். பாக்கிறோம்.

இரவின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்ட பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காக்க எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜா நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. இரவு 9:30 மணிக்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். வணக்கம். சைக்கிள் கடை கபூர்.
1: ஓம்.
0: எப்படி இருக்கிறீங்க கபூர்? இளமை காலம் சொல்லக்குள்ள பழைய காலங்கள நினைவு என்ன?
1: பழைய நினைவுகள் போகுது.
0: சரி, என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டு பாட்டு ஒன்று தெரியல.
0: என்ன பாட்டு?
1: முத்து குளிக்க வாரிகளா, முத்து எங்க வாரிகளான்ற பாட்டு ஒன்று இருக்கு, அதை தெரியுங்களா?
0: ஓ, அப்படி யாரெல்லாம் வந்திருக்காங்க? இல்ல என்ன கூப்பிட்டுருக்கீங்களா? இல்ல என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: இந்த பாடலை கேட்பது இந்த மூத்தமரத்து அரிசியா குழு அரிசியான கேட்டுக்கொண்டு சிவானை கேட்டுக்கொண்டு ஆட்டம் அரசு செய்து இந்த பாட்டு ஒன்று கேட்கும். இந்த போட்டு போடுங்க அந்த பாட்டு.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி.

0: இல்ல நானா
1: சொல்ல முடியாது.
0: இங்கே ஸ்ரீலங்கா டீம் இங்கிதானே 45 ஓட்டங்களே படபட படபட படபடன்னு விக்கெட்கள் போச்சு இல்லையா நானா?
1: ஆமா,
0: அந்த கவல ஒரு பக்கம் மீக்க போகல. இந்தியால உள்ளுக்கு மல மல மல மலன்னு பாப்பா நானா காக்கா சாச்சா தாத்தா எல்லாம் போய் கொண்டிருக்கான்.
1: அது சரி, ஏனே அதாவது நடந்தது நடக்கிறதுக்கு வழி எதுக்கு தானடா?
0: அடுத்தே தாரு நானா
1: வேற ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு வசந்தத்தின் நெஞ்சில் இன்று நிகழ்ச்சியோடு நேரம் 10:35. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் தோப்பூர் செல்வனார் மொஹிதீன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன் சார். எப்படி சுகமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா சுகமா இருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கு தோப்பூர் எல்லாம்? எப்படி இருக்கு
1: தோப்பூர் எல்லாம்? சும்மா அந்த மாதிரி இருக்கு சார்.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடல்னா சூப்பர் சார். மறக்க முடியாத சம்பவம் நான் வரும் நினைவுக்கு வரக்கூடிய பாடல்கள் சார். அவ்வளவு
0: சரி, நன்றி. யார் நம்ம இருக்காங்க
1: சார்? கம்பா மஜித்னா வத்தல் ஐயாக்கான பரிசுர அருள்மணி தோப்பூர் ஹனிபாசர் முகமது மஜான் செல்வனார் அழைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்கு சார்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அல்லது 0112-775-111.

தங்கச்சி முகத்தை சிரிக்க வைப்பேன். கல்யாண சாப்பாடு போடலாம், தம்பி கூடலாம்.

0: தம்பி கூடவா ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா, இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா.
1: கல்யாண சாப்பாடு போடவா. நேரம் 10:44, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் டாக்டர்,
1: வணக்கம். நௌஷாத், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன். பாடல்கள் உண்மையிலே அருமை நடந்தது. கல்யாண சாப்பாடு போடவா
1: போட்டீங்களா? இன்னும் இல்ல, என்ன
2: நாங்க இன்னும் போடல, போடுறோம். உங்களை கூப்பிடுவோம்,
1: கட்டாயம் மறந்துடாதீங்க.
2: என்ன
1: பாடல்?
2: நான்
1: ரொம்ப சோகமா இருக்கு. என்ன சரி, யாரெல்லாம் இருக்காங்க
2: அந்த பாடல் கேட்பாங்க சார்?
1: நன்றி.

0: நேரம் 10:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஆகாஷ் கரோலின் வந்திருக்காங்க. இரவு நேரம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சொல்ல கண்ணனுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரப்பட்டன் பப் ட்ரெய்லர்ஸ் வந்திருக்காங்க. சென்னை சிங்கர் சிங் சிவராம் வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. அட்டாம்பட்டியில் இருந்து புஷ்பராஜ் வந்து இனிய இரவு நேர வணக்கம் அப்படிங்கிற ரோஜா வந்திருக்காங்க. ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் பெரிய குறியாலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரெஜினோல் பாலா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் கணிந்த இரவு நேர வணக்கம். கிழனி சுலைமான் பாடல்கள் சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதி காரியப்பர் வந்திருக்காங்க. நந்தா, நானும் உங்கள் இலவச சந்ததாரர் ஆகிவிட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணா. அதுபோல் தவராஜா வந்து இனிய இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயாளன் மாளிகாவத்து சந்திரா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. குடும்ப 15 மணிவண்ணன் வந்திருக்காங்க. மோகன் ராமன் வந்திருக்கார். இனிய இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு செல்வ சன்னிதியிலிருந்து சுதன் வந்திருக்கா. அன்பான இரவு நேர வணக்கம், வசந்தத்தோடு நானும் இருக்கின்றேன், என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி அட்டனில் இருந்து பெர்னட் வந்திருக்காங்க. ஆறுமுகம் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணா, அருமையான பாடல்கள், எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்க. அன்பான இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்தாஜ் வந்து அன்பான இரவு நேர வணக்கம் நந்தகுமார் சார், பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள். குடும்ப 14 இந்த மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. காளிமுத்து வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. குடும்ப 2 ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, கணேஷ்குமார், சச்சினுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்மாயில் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய இரவு நேர வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில் மனைவி நதீரா தம்பி, இன்சாப் மகன் அல்தாப்புக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
1: வாகனேந்து கோகிலன்.
0: கோகிலன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம். நீங்க என்ன?
0: நல்லா இருக்கேன் கோகில். என்ன ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, தூக்கமா?
1: தூக்கம் இல்ல, உங்களுக்கு லைன் அடிச்சாச்சு.
0: சரி, பாடம் விஷயம், பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல் கேட்டு தான் இருந்தேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கோகிலன்?
1: கோகிலன் பாட்டு கேட்க அம்மா அப்பாவுக்காகவும் தங்கச்சி மாதிரிக்காகவும் பத்துத்துறை அருள்மொழி அக்கா, வசந்தகுமார், ஆட்டோ விஸ்வநாதன், அனைத்து உள்ளங்களுக்காக உங்களுக்காகவும், அறிவிப்பாளர் சங்கரண்ணா, புவனேஷ் அண்ணா, கிருபாண்ணாக்காகவும், எல்லாருக்காகவும்
0: நன்றி.
1: நன்றி அண்ணா.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

மிஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா

0: நேரம் 11:09 இறுதி மணித்தியாலத்தில் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111 சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஹலோ, எங்க சொல்லுங்க. அரசரத்னம் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ராகமா வால்போல.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்களா அரசரத்னம்?
1: நல்லமா இருக்கிறேன் சார்.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, செலக்ஷன் சூப்பரா இருக்கு.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, சாப்பிடல சார்.
0: பாட்டு கேட்டு சாப்பிடலாம் என்ன?
1: 12 அப்போ.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்களா அரசரத்னம்?
1: மனைவி ரோஜா, மகள் ஜயனி உபேக்ஷா, மகன் வந்து தனுஷ்க கோவிந்த்.
0: சரிங்க, அனைவருக்கும் ஒழிக்கிறது நல்ல பாடல். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:18. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன். உங்களின் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: எங்க இருந்து பேசுறீங்க? ஓ, அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் எனது மகனுக்காகவும் பேச விரும்புறேன். ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அவன்தான் மனிதன் படத்துல ஆட்டி விட்டா யார் ஒரு வருவாடா.
0: நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். நன்றி
1: நன்றி.

0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?

0: வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடம் ஏது? நேரம் 11:34 நிமிடம். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பசீர்.
1: வணக்கம். எனது நண்பரும் அன்பு அறிவிப்பாளரும் நடன ஆசிரியரும் டிஜே நந்தா அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். மிக நின்ற நாளைக்கு பிறகு மஞ்சந்தொடுவா கவிக்கு பசீர் புனான ஜெயந்தி அவரிலிருந்து அழைப்பு ஏற்படுத்திருக்கிறேன்.
0: நன்றி. வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் வேலைப்பாடு மத்தியில் அழைப்புகள் கிடைப்பதில் குறைவாக இருக்கிறேன்.
0: சரி, ரொம்ப நன்றி, சந்தோஷம் வந்ததுக்கு. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை முத்தான நெஞ்சங்களுக்கும் கள்ளிச்சையில் நிறைய விவசாயிகள் இருக்கின்றார்கள் நண்பர்கள். அவர்கள் அனைவருக்காகவும் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அந்த பாட்டை தாருங்களேன்.
0: உங்களுக்கும் அப்படியா?
1: அப்படித்தான்.
0: யாரெல்லாம் இருக்காங்க?
1: அத்தனை முத்தான நெஞ்சங்களுக்கும் உங்களுக்கும் எனக்குமா கேட்போமே நண்பர் அவர்களே.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
2: யாரை நம்பி

0: என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வசந்தம் தொலைக்காட்சியில் இருபெரும் திரைப்படைப்புகளின் பிரம்மாண்ட விருந்து. மதியம் ஒரு மணிக்கு களத்தில் இறங்கி தன்மானத்துக்காக போராடும் ஒரு வீரனின் வீரம் செறிந்த கதை. மதியம் ஒரு மணிக்கு சார்பட்டா பரம்பரை. அமைதியான ஒரு சாமானியனின் வாழ்வில் புயலென வீசும் பேராபத்து. பயந்து வாழும் ஒரு சாதாரண இளைஞன் தன் குடும்பத்தை காத்து எடுக்கும் விஸ்வரூப அவதாரம். விசால் பாரதிராஜன் நடிப்பில் அதிரடி ஆக்ஷன் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாண்டிய நாடு. இரவு 9:30 மணிக்கு

0: கடல் நீர் நடுவே பயணம் போனால் தண்ணீர் தருவது யார்? அது கடல் பயணம் போறவருக்கு தான் புரியும் என்ன. சரி, இந்த இடத்தோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பர்தா தாத்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்னது இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரேடியோ நூக்காமையே இருக்கிறதுக்கு நினைச்சது.
0: நூக்காம இருக்கு அப்படி ரொம்ப பிடிச்சிருக்கா பாடல்?
1: அவ்வளவு பாடல் எனக்கு முடியும்.
0: என்ன
1: மாத்தல
0: பக்கம் இல்ல, எப்படி இருக்கு?
1: மாத்தல பக்கம் மழை
0: உண்டு. சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: நானும் என் மகனும் மகளும் இருக்கிறோம்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றி, உங்களுக்கும் சேர்ந்து கேட்டுக்கோங்க.
0: சரி, நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று விடுங்கள் சூழ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்ட வேளையில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கும். அப்புறம் சொல்லுங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, என்ன?
1: வசனம் கேட்டாலே சந்தோஷம் தான்.
0: பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க மும்தாஜ்?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா போனேன்.
0: நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் நந்தனா.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: சூப்பரா இருக்கிறேன். எல்லா அருமையான பாடல்களை தந்தீங்க, நன்றிகளும் வாழ்த்துகளும்.
0: இந்த மாதிரி பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
2: சூப்பர் சூப்பர், அருமையான பாடல்கள் பிடிக்காட்டி எது பிடிக்கும்.
0: அதுதான் என்ன,
2: அருமையான பாடல்களை தொகுத்து வழங்குறத நீங்க, உங்களையே ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க அனிஃபா
2: பாடல் கேட்பதற்கு? செல்வடர் மொஹைதீன், கம்பஹா அப்துல் மஜித், பத்தல் ஐயா கண்ணு, மற்றும் எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் இதர நேர்களுக்காக வேண்டியும் கேட்போம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி.
0: சிறு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேர்மம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பு தலைவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான், உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

ஆட்டம் போடும் கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும் கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும் கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும் கடவுள்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: ஹலோ
1: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
0: பேசுறேன்.
1: அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்.
2: ஒருத்தன்
1: காலங்காத்தால ரொம்ப அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான். ஓட்டுறா அவன்.
3: நாயக் கல்நாயக்

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பா போன்ல பதில் சொல்லுன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

பிரியாய நமஹ, ஓம் பக்த ஜீவிதாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யதாய நமஹ, ஓம் விஷ்ணு பிரியாய நமஹ, ஓம் சிவ பிரியாய நமஹ, ஓம் பார்வதி பிரியநந்த

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினால் மீட்டெடுத்து சம்பாதித்த சபையில் சகல ஆசீர்வாதங்களும் நிறைவுடன் பெற்று அவர் சமூகத்தில் நித்தமும் தரித்திருந்து ஜெபித்து அவருடைய பரிசுத்த வேதத்தில் தியானமாயிருப்போம்.

வசந்தம் சொந்தங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. 2026 பத்தாம் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. 8 வரைக்கும் நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அல்லது இணைந்திருக்கலாம். ஒரு அழகான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுது அருமமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தருகின்ற ஒரு நல்ல நாளாக அமைக்க வேண்டும். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற நல்ல எண்ணங்கள், நல்ல செயற்பாடுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல விஷயங்களோடு எண்ணி பயணிக்க ஆரம்பிக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாளாக, ஒரு அழகான ஒரு நாளாகவும், செல்வ செழிப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாமே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்ற நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் நினைச்சுன்னு சொல்லி சொன்னால், அதே போல நல்ல பல வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், எந்த வாழ்த்துக்களாக இருந்தாலும் சரி, என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முழுமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111-2775-0101, அதே போல 0111-2775-1111 கழிப்பு ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் லைன் கிடைக்கல அதிகாலை பொழுதோடு அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காகவே இருக்கிறது வாட்ஸ்அப் இலக்கம். அதனூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் 0160-40-47-102-6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது. அதனூடாகவும் நீங்கள் அனுப்புவீங்க. ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். நீ நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டுக்கும் அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி வச்சுங்க. நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு புதுமுதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டு கொண்டிருக்கின்றோம். அழகான ஒரு நாள் மலர்ந்து கொண்டிருக்கிறது. குளுமையான ஒரு காலை பொழுது அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்கும் நல்ல செல்வங்களையும் செழிப்புகளையும் அள்ளித்தருகின்ற ஒரு பாதுகாப்பான நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி மினு மினு பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5 மணி 11 நிமிடம்.

0: கடல் திரைப்படத்துக்காக ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்தினுடைய வரிகளில் கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நிரம்பிப்பொழுது அதிகாலை 5:16.
1: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் 100

ஒலிதுபாடில்லாத இரவுக்கு ஆயிரம் கண்கள் திரைப்படத்துக்காக சிஎஸ்ஜாமனுடைய முசிகில் நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியோடு கிணந்திருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தோடு கிணந்திருக்கலாம். பக்கம் இணைந்திருக்கலாம். 19 ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. 8 மணி வரைக்கும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிணந்திருக்கலாம். நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வட்டப்பள்ளியில இருந்து பார்த்திபன், ஹாய் சகோதரி, அன்பான காலை வணக்கம். இதே நாள் நல்ல நாளாக அமைக்க வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. அதே போல வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். ஜியா நலமா இருக்கிறீங்களா? பாடல் எல்லாம் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு பருத்து துறையிலிருந்து அருள்மொழி எல்லோருக்கும் காலை வணக்கம் தோடு நிகழ்ச்சி கட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் ஜியார், அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வெதமுல்லையிலிருந்து கஜன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் சேர்த்து என் நண்பர்களாகிய நவா, அகஸ்டின், இவன், தினேஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம். அதே போல ஹாய் அன்பான காலை வணக்கம், இவன் நல்ல தமிழ் வீரியர், அவர் 5 இணைந்து சொல்லியிருக்கிறாரு. குட் மார்னிங் இனிய காலை வணக்கம். டிக்குயா தரவழை மேற்பிரிவு நேசரி இல்லம் துரைராஜ், மகாலட்சுமி துரைராஜ், இதே போல லக்ஷன் துவானிஷி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு கடவுளிலிருந்து மனு வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் இணைந்து சொல்லிருக்கிறாரு. அதே போல கழுதாவளி சுந்தரம், ஷக்கீலா இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு யுகா வந்திருக்கிறாங்க. இதே போன்று ஹாய் அக்கா காலை வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம் எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக அவர் வலையிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் கோயம்புத்தூர் பாலு, இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடன் அவங்களுடன் மனைவில்லாத்தா மகன் ராஜா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சியுடன் இணைந்து இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாகரன், ஐஸ்வரி, கவாஷ்கரன், டிலூஷன் நண்பர்கள் சார்ந்து எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. கட்டாயம் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த அழைப்பேற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0311 2775 0301, அதே போல 0311 2775 0101 கலைப்பேற்படுத்தலாம். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு, அதனூடாகவும் நீங்கள் வரலாம். ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளுங்கள். தெனாலி திரைப்படத்துக்காக ரஹ்மான் மியூசிக்கில் வருகிறது பாடல்.

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான செல்வ செழிப்பான நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இறைவனை மனவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அந்த பக்கமாக அழைப்பு ஏற்படுத்துங்க. வழிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0131 2775 0111 கதை போல 0131 2775 0111 கழிப்பு ஏற்படுத்தலாம். பேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது சொல்லி சொன்னால் 0160 40 7 102 6 அப்படிங்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு. அதனூடாக முடிந்து கொள்ளலாம். அதிகாலை பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிகாலை பொழுதாக அமையட்டும். தொடர்ச்சியாக வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேரம் இப்பொழுது அதிகாலை 5:30.